ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அமர தீபம். பாடலை பாடிய குரல்கள் ஈஎம் ராஜா மற்றும் பி சுஷீலா. காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்ரியும். ஒலித்த பாடலின் கவிஞர் கே பி காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைத்தோர் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமுதம். 1961 மாபெரும் தயாரிப்பு நிறுவனமான மோடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்டு வெற்றியான திரைப்படம், வெற்றி பெற்ற திரைப்படம் குமுதம். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தின் இயக்குனர் அதுர்தி சுப்பாராவ், அதாவது ஏ சுப்பாராவ். குமுதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். டி எம் சவுந்தரராஜனும் கே ஜமுனாராணியும் குழுவினருடன் பாடிய பாடல் இது. குமுதம் திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடைய மனைவியான விஜயகுமாரி, சவுகார் ஜானகி, நடிகவேள் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, கள்ளப்பாட் நடராஜன் மற்றும் ஜோதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் கள்ளப்பாட் நடராஜன் என்ற நடிகர் ஒரு நல்லதொரு நடனமாடக்கூடிய நடிகர். ஜோதியும் அவ்வாறே, ஜோதியும் நன்றாக நடனமாடக்கூடிய ஒரு துணை நடிகை மற்றும் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, இந்த நால்வரையும் இந்த காட்சியில் காட்டுவார்கள் குமுதம் திரைப்படத்தில். இது ஒரு வெற்றி திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம்தான். தெலுங்கில் பின்பு 1962 மஞ்சி மனசுலு என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, சவுகார் ஜானகி ஆகியோர் நடிக்க கே வி மகாதேவனே தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். ஹிந்தியில் 1964 பூஜா கி ஃபால் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே அசோக் குமார், தர்மேந்திரா, மாலா சின்ஹா மற்றும் பலரும் நடிக்க மதன் மோகன் இசையமைத்திருந்தார். மலையாளத்தில் 1963 சுஷீலா என்ற பெயரில் வெளியானது இதே கதை. அந்த திரைப்படத்தில் பிரேம் நஷீர், ஷீலா, திக்ருசி சுகுமாரன் நாயர், அம்பிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சணாமூர்த்தி. நேயர்களே, குமுதம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனாராணி குழுவினர் பாடிய பாடல். இதுவும் பெரிய பாடல். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தொடாதே மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா

வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கையு மேல படலாமா, மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா.

ஜாடை காட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? ஜாடை கட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? உள்ள நிலை தெரிஞ்சு

பார்த்தவுடன் காதலிச்சு அவளை கைவிட்டு ஒன்பது மேல் ஆசை வச்சு வண்டாக மாறுகிற மனமுள்ள ஆம்பளைங்க கொண்டாட்டம் போடுவதை பார்த்ததில்லையா? பெண்கள் திண்டாடும் கதைகளை கேட்டதில்லையா? மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா உன்னை விட்டு உன்னை தேடி ஓடுறவ தினமும் ஊரையேச்சு வேஷமெல்லாம் போ

சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். கட்டுப்பாட்ட மீறாமே சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். பிறகு கல்யாணம் ஆகிவிட்டால் ஏது தடை, ஏது தடை.

മൂലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപടം 1961 മോഡേൺ തിയേറ്റേഴ്സ് കറുപ്പ് വെള്ളിയിൽ തയ്യാരിത്ത് വെളിയിട്ട കുമുദം. ടി എം സൗന്ദരരാജനും കെ ജമുനാറാണി കുളുവിനും പാടിയ അന്ന പാടൽ കാഴ്ചയിൽ നടികകൾ എം ആർ രാധ, ബി എസ് സരോജ, ജ്യോതി, കള്ളപ്പാട്ട് നടരാജൻ ആകിയോർ പങ്കുപറ്റിയിருந்தார்கள். மிருதகாசி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குநரும் வசனகர்த்தாவும் ஆகிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆனால் திரைப்படத்தை அவர் இயக்கவில்லை. திரைப்படத்தை இயக்கியவர் ஏ சுப்பாராவ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல் இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜா ராணி. 1956 நேஷனல் ப்ரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளியில் வெளியானது ராஜா ராணி. திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. திரைப்படத்தின் இயக்குனர் சிவாஜியின் திரைப்படமாக இருந்தாலும் பானாவரிசை படம் அல்ல, ஏ பீம் சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா. இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ராஜா ராணி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, எஸ் எஸ் ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவருடைய மனைவியான டி ஏ மதுரம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏற்கனவே கூறியது போல டி ஆர் பாப்பா. ஆமாம், டி ஆர் பாப்பா அவர்கள் சிவாஜியின் அன்பு, ரங்கூன் ராதா, குறவெஞ்சி போன்ற திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதோ ராஜா ராணி திரைப்படத்தில் ஏஎம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும். மருதகாசியின் பாடல், டி ஆர் பாப்பா இசையமைப்பு. பாடலை கேட்கலாமா?

திரை போட்டு காப்பதேன் முறையாகும் வாழ்விலே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான ராஜா ராணி. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும் தோன்றி நடித்திருந்தார்கள். இந்த பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் ஏ மருதகாசி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அகஸ்தியர் அல்லது அகஸ்தியன் என்று கூறப்படும் டி ஆர் பாப்பா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங் என்பதை மறந்து விடாதீர்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய மற்றொரு இனிமையான கானம் சற்று காலம் கடந்து வெளியான பாடல். இந்த பாடலின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. இந்த திரைப்படத்தின் நாயகன் சிவச்சந்திரன் எனவும் நாயகி அபர்ணா எனவும் அறியப்படுகிறது. இது இவர்களின் கதை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் மிக பிரபலமாக ஒலித்த பாடல்தான் இந்த பாடல். இது உங்களுக்காக அந்த பாடல். ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம்

உலகம் நமதல்லவோ, ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம்

நான் கண்ட உள்ளம் வானின்மதி அல்லவோ, தெய்வநிதி அல்லவோ. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. 1975 வெளியான திரைப்படம் என்று அறியப்படுகிறது. ஏ எம் ராஜாவுடன் பி சுஷீலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. மாடர்ன் தியேட்டர்ஸ் 1958 தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்தில் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, ஆர் எஸ் மனோகர், இ ஆர் சகாதேவன், பண்டரிபாய், டி பி முத்துலட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஆபேரி என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும். இது மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்ட சித்திரம். இதோ உங்களுக்காக அந்த அழகான பாடல் இப்பொழுது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1958 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெளி திரைப்படமான பெற்ற மகனை விற்ற அன்னை. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை ஆபேரி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்திருந்தார்கள். ஏ மரதகாசி எழுதிய பாடலை ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். காட்சியில் SSR-ம் விஜயகுமாரியும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சகோதரி, 1959 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சகோதரி. இந்த திரைப்படத்தில் கே பாலாஜி, பிரேம் நஷீர், ஆர் முத்துராமன், தேவிகா, ராஜசுலோச்சனா, தாம்பரம் லலிதா, எஸ் ஆர் ஜானகி, பத்மினி பிரியதர்ஷினி ஆகியோருடன் ஜே பி சந்திரபாபு அவர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகள் பின்னர் சேர்க்கப்பட்டன. இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் காட்சியும் நகைச்சுவை காட்சிகளும், அதாவது படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து இந்த திரைப்படத்தை அவர்கள் திரையிட்டு பார்த்த பொழுது ஏதோ குறை இருந்ததாக தெரிந்தது. ஆகவே அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான ஜே பி சந்திரபாபுவின் பாத்திரத்தை உருவாக்கி அதிலே அவருக்கான ஒரு பாடலையும் அமைத்து நகைச்சுவை காட்சிகளையும் சேர்த்து வெளியிட்டார்கள். திரைப்படமும் வெற்றியடைந்தது. சகோதரி திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங். அடிப்படையில் பீம்சிங் ஒரு எடிட்டரும் கூட, அதாவது படத்தொகுப்பாளர் மற்றும் இயக்குனர். படத்தொகுப்பு வேலைகளையும் நன்றாக செய்யக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஏ பீம்சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஆர் கோவர்த்தனம் என்ற இசையமைப்பாளர் இவருடைய தம்பி. இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் முரசொலிமாறன். கருணாநிதியின் தமக்கையின் மகனான முரசொலிமாறன். முரசொலிமாறன் பல திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கின்றார். கதை வசனம் மாத்திரம் எழுதியிருக்கின்றார், திரைப்படத்தை தயாரித்து இயக்கியும் இருக்கின்றார் சில திரைப்படங்களை. உதாரணமாக மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம், அது மாத்திரமல்ல வாலிப விருந்து என்றும் ஒரு திரைப்படம். இந்த ரெண்டு திரைப்படங்களையும் அவர் இயக்கியிருக்கின்றார். இவர் தயாரித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை, மூக்கா முத்து, கருணாநிதியின் மூத்த மகன் கதாநாயகன். அதில் பிள்ளையோ பிள்ளையில் முரசொலிமாறன் தான் தயாரிப்பு. அதே போல முரசொலிமாறன் பணியாற்றிய ஏனைய திரைப்படங்கள், வசனம் எழுதிய திரைப்படங்கள் குலதெய்வம், அன்னையின் ஆணை, அன்பு எங்கே, தலை கொடுத்தான் தம்பி, நல்ல தீர்ப்பு, எங்கள் தங்கம் என்ற MGR திரைப்படம். இப்படியாக முரசொலிமாறன் ஒரு அரசியல்வாதி மாத்திரமல்ல, ஒரு சினிமா கலைஞரும் கூட. கண்ணதாசன் எழுதிய பாடல், ஏ எம் ராஜாவும் கே ஜமுனாராணியும் பாடிய பாடல் இது. இந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும். இது சகோதரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆர் சுதர்சனம் மாஸ்டரின் இசையில். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் 1959 ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளை திரைப்படமான சகோதரி. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். ஏ எம் ராஜாவுடன் இணைந்து கே ஜமுனாராணி பாடிய அந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆர் சுதர்சனம் மாஸ்டர் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கின்றேன், ஏவிஎம் தயாரித்து வெளியிட்ட அந்த காலத்து பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர்களில் முதன்மையானவர். பல திரைப்படங்கள் ஏவிஎம்மின் பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். அவருடைய தம்பி ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் ஒரு உதவி இசையமைப்பாளராக பலருடனும் பணியாற்றியவர். இருந்தாலும் தனித்து அவர் இசையமைத்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அபாரம், அற்புதம். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பொற்சிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நினைத்து பாருங்கள். அதே போல கைராசி திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பூவும் பொட்டும் திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். மறக்கவே முடியாத பாடல்கள் அஞ்சல் பட்டி 520 என்ற ஒரு சிவாஜியின் நகைச்சுவை திரைப்படம், அந்த பாடல்களை நினைத்து பாருங்கள். ஏன் அதே போல வரப்பிரசாதம் என்று ஒரு திரைப்படம், சற்று வருடங்கள் பல கழிந்து ஆர் கோவர்த்தனம் இசையமைத்த திரைப்படம், அந்த திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். அப்படியாக ஆர் பாடல்களை நினைத்து பாருங்கள். பூவும் பொட்டும் திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். மறக்கவே முடியாத பாடல்கள் அஞ்சல் பட்டி 520 என்ற ஒரு சிவாஜியின் நகைச்சுவை திரைப்படம், அந்த பாடல்களை நினைத்து பாருங்கள். ஏன் அதே போல வரப்பிரசாதம் என்று ஒரு திரைப்படம், சற்று

சிறந்த பாடல்களை, அற்புதமான பாடல்களை நமக்காக வழங்கியவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான பொழுதாக மிளந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையை போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையை போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கையில், இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

நிறைந்தவளே கனி ரசமே. என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இங்குது மோகம், ஹோ ஹோ ஹோ பாடுது ராகம், இங்குது மோகம், பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்புத்திரை, அறிவாளி, மருத நாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன். பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ணலீலா அந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டன. ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன் தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி
யசோதையாக, கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, ding, ding, ding. Ah. Ah. குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

கட்டவா கட்டவா கிட்டவா கிட்டவா. இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூடல் வாடையில் துடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க. குளிரடிக்குதே கிட்டவா கிட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, கிட்டவா கிட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெரிக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும் நடப்பது நலம்.

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர்தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜா வா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

எல்லாம் அங்கே பேசு என்னிடம் வேண்டாம். அம்மா தாயே நான் யார் நீ யார்? நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம். உன்னை தடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது.

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்ட்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர் தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிறாடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிறாடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம்எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல்லாரீஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயபிரபா. ஜெயபிரபா யாரென்றால் துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயபிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிறாடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

காதலிக்கை எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. காதலிக்கை எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், உன்னை நான் பார்த்ததும் இன்று

கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோஹே, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான், அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான், இந்த நாள் காரிகை வந்ததும்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கையாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர், ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கையாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிசமேனர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ் நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான். அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா, கன்னட மஞ்சுளா அல்ல. வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசை பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

அப்படி ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. பூந்தேரு சின்ன சின்ன காலெடுத்து வா வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தென் பலா நீதானு, தென்றல் புலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தால் சுகம்.

இத்தனை கர்வம் ஏன் நேடி, என் துணை அவசியம் தானேடி. ஹே ஹே ஹே ஹே, மெத்தையில் உலவும் சீமாட்டி, அத்தனை சுகமும் தாரேண்டி. நான் மனம் முடிக்க சிறை எடுக்க

நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு, பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்த

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா. இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்த சாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள்? பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம், 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்த சாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன், வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர் எல் வைத்தியநாதன். இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனா பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

சுகம் தட்டு பாடும் நாம் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடும். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்ரஹாரம், திவ்யரூபம், சந்திரலோ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தனி குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம், என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசமனர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியுடன், ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும், சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி,

சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவக்கிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம் 63 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனி குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல்ஆரீஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் டி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 55 காவேரி, 62 வளர்பிறை, 71 தங்கைக்காக,

74 தாய் என்ற திரைப்படம், 76 கிரகப்பிரவேசம், 78 ஜெனரல் சக்கரவர்த்தி, 79 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 80 யமனுக்கு யமன், 82 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 83 சுமங்கலி, 84 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனும் வேறந்த கொம்பனும் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

സീതാരാമൽ കൊടുപ്പാളി അന്നം നമത് കാതൽ എങ്കും എന്നും കാണാതത് அந்த கம்பனும் வேறந்த கொம்பனும் எதுவரை பாடாதது எந்த கவிஞனும் கல்

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதும் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ஆமாம் லட்சிய தம்பதியான நடிப்பு சுடர் ஏவிஎம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும். இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம் ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரி தான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏவிஎம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகையரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்துக் கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து

போய்ந்தான் தியாகத்தில் மறந்தான். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரசமும் தனிமையில் மறைத்திருந்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தாள்.

ஒளிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு, அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம் இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக.

நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே.

உறவாடல் குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை.

எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை போதை தரும் நாதசுரம். பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம். கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே. இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. எண்பதில் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவக்கிரகம், எதிரொலி இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தான் பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை, எத்தனையோ பணிகளை தானே செய்து
உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்தி பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்தி பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்தி பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்தி பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர் பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌனப்படம், அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக் கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி,
சாமந்தி பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல். புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

மாலை வேளை ரதிமாறன் பூஜை, அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை, அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. மாலை வேளை.

ஜெயின் அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை

அடிமானே இதோ இதோ சேவை நானா நானா. தாங்காது என நான் தள்ள, என நீ அள்ள சுகம் தானன்றோ. தூங்காது என நான் சொல்ல, அடி நீதுள்ள வரும் நாள் என்ன. தாங்காது என நான் தள்ள, என நீ அள்ள சுகம் தானன்றோ. தூங்காது என நான் சொல்ல, அடி நீதுள்ள வரும் நாள் என்ன. விரல்களின் நகங்கள்

ஓசை இதழ் தரும் நாதமா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடினானே, இதோ இதோ தேவை நானா நானா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, முகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, முகில் முத்தம்

ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ?

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யார் யம்புலிங்கம். யார் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய்கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ், துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்திரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகுமிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள்

அழகுமிகு ரதங்கள், பெருமை மிகு மதங்கள். இய

இமயம் கண்டே பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரகங்கள் பெருமை மிகு மதங்கள்.

பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை, இமயம் க

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகு மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம்.

காணொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, உறவுகளே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி, பழைய தமிழ் சினிமா உலகை நாம் அலசி பார்க்கும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். முதல் பாடல் மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் இது. 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் இந்த வண்ண திரைப்படத்தை மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்தார்கள். திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் எம்ஜிஆரின் பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணியாற்றிய கே சொர்ணம். அதே போல ஆர் கே சண்முகமும் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அதிகமாக வசனம் எழுதியிருக்கின்றார். அதே போல ஆரூர் தாஸ் வசனம் எழுதியிருக்கின்றார். மற்றும் பலரும் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு அற்புதமாக திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார்கள். இது இதய வீணை. பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதியிருந்தாலும் ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் வாலி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து இசையமைத்த எம்ஜிஆரின் இன்னொரு திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். அந்த திரைப்படமும் இதே வீணை வெளியாகிய இதே 72 வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதே வீணை திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணனும் பஞ்சுவும். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளாவும், எம்ஜிஆரின் தங்கையாக லக்ஷ்மியும், லக்ஷ்மியின் கணவராக சிவகுமாரும் நடித்திருந்தார்கள். எம்ஜிஆருடன் சிவகுமார் இணைந்து நடித்த மற்றொரு திரைப்படம் 67 சத்யா மூவிஸ் தயாரித்து வெளியிட்டு வெற்றிகரமாக ஓடிய காவல்காரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்ற சிறிய பையன் சிறிய வயது எம்ஜிஆராக நடித்திருந்தார். மற்றும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி, எம்என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், சிஐடி சகுந்தலா, ஜி சகுந்தலா, குமாரி சச்சு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஏன் தேங்காய் சீனிவாசன் கூட நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் பல காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. இது ஒரு வெற்றி திரைப்படம். இதே வீணை திரைப்படம் வெளியான 1972 மக்கள் திலகம் நடிப்பில் நல்ல நேரம், நான் ஏன் பிறந்தேன், ராமன் தேடிய சீதை, அன்னமிட்ட கை, சங்கே முழங்கு போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம் 1972 எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாரதி நடிப்பில் வெளியான அன்னமிட்ட கை. அதுதான் எம்ஜிஆர் நடித்த இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி. காட்சியில் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும். எம்ஜிஆருடன் மஞ்சுளா அணைந்து 5 திரைப்படங்களில் தான் ஜோடியாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனியோர் நினைப்பதைப் போல ஏராளம் திரைப்படங்களில் எல்லாம் இருவரும் இணைந்து நடிக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நினைத்து பார்த்தால் ஏதோ எத்தனையோ பல திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்தது போல பிரம்மை ஏற்படும். ஆனால் அப்படியல்ல. இதோ இதய வீணை திரைப்படத்தில் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது நேயர்களே உங்களுக்காக இந்த வான்பரப்பின் வழியாக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்த வண்ண திரைப்படமான இதயவீணை. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் கணேஷ் இன்னிசை வேந்தர்கள். காட்சியில் எம்ஜிஆர், மஞ்சுளா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இந்த நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ ஒரு ரகசியம் பேசும் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலை கேட்டால். அழகாக பாடியிருப்பார்கள் டி எம் எஸும் எல்ஆர் ஈஸ்வரியும். அதிலும் குறிப்பாக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் விதமே அலாதி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணமாம் கல்யாணம். 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளி திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். இதுவும் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதை கிட்டத்தட்ட சிவாஜி ஜெயலலிதா இணைந்து நடிக்க 1972 வெளியான பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட கதை போல தோன்றும். அந்த திரைப்படத்தை பார்த்தால், இதையும் பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்ன அந்த ஒற்றுமை என்று. கண்ணதாசன் எழுதிய பாடல் இசையமைப்பு ஏராளமான கன்னட திரைப்படங்களுக்கு இசையமைத்த விஜயபாஸ்கர். திரைப்படத்தின் இயக்குனர் கே கிருஷ்ணமூர்த்தி, ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்று இன்னொருவரும் இருக்கின்றார். அவர் பாலாஜியின் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். கல்யாணமாம் கல்யாணம் வெளியான 1974 மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடிப்பில் அக்கறை பச்சை, அத்தையா மாமியா, இதயம் பார்க்கிறது. அந்த இதயம் பார்க்கிறது திரைப்படத்தின் நாயகியும் ஜெயசித்ரா தான். இதயம் பார்க்கிறது திரைப்படம் தான் ஜெய்சங்கரின் 100வது திரைப்படம். மற்றும் கலியுக கண்ணன், பந்தாட்டம், பிள்ளை செல்வம், பிராயச்சித்தம், புதிய மனிதன், தங்க வளையல், திருடி, உங்கள் விருப்பம், உன்னைத்தான் தம்பி, வைரம் என ஏராளமான திரைப்படங்கள் மக்கள் கலைஞர் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. இதிலே அக்கறைப்பச்சையில் இரண்டு கதாநாயகர், இரண்டு கதாநாயகியர். ஜெய்சங்கர் ஜெயசித்ரா ஒரு ஜோடி, ரவிச்சந்திரன் லக்ஷ்மி இன்னொரு ஜோடி, அத்தையா மாமியா ஜெய்சங்கரின் ஜோடி உஷாநந்தினி, இதயம் பார்க்கிறது ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா நடித்தார். கலியுக கண்ணன் திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா தான் நடித்தார். பந்தாட்டம் திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசுதா நடித்திருந்தார். அதேபோல பிராயச்சித்தம் திரைப்படம் புதிய மனிதன் பார்த்தீர்கள் என்றால் அதிலும் ஜெயசுதா கதாநாயகியாக நடித்திருப்பார். தங்க வழியல் கே ஆர் விஜயா, திருடி கே ஆர் விஜயா ஜோடி, உங்கள் விருப்பம் ஜெயசித்ரா, உன்னைத்தான் தம்பி அதிலும் ஜெயசித்ரா தான், வைரம் திரைப்படம் அதில் ஜெயலலிதா. இதோ கல்யாணமாம் கல்யாணம். இந்த திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. கண்ணதாசன் பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது பாடலை கேட்க நீங்கள் தயாரா? அப்படியென்றால் பாடலை பாட நானும் தயார். Mm.

கவிதை நான் கவிஞன் நீ, கலைகள் நான் ரசிகன் நீ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான கல்யாணமாம் கல்யாணம். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர், காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இதோ மூவர் பாடிய பாடல் 1971 கருப்பு வெள்ளையில் வெளியானது, திருமகள். இந்த திரைப்படத்தில் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேஷ், இவிஎம் ராஜன், சிவகுமார், நாட்டிய பேரொளி பத்மினி, லக்ஷ்மி, மேஜர் சுந்தரராஜன், எஸ் வரலட்சுமி, பேபி ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். திருமகள் திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி. இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. டி எம் சவுந்தரராஜன் ஏ வி எம் ராஜனுக்கும், எஸ் பி பாலசுப்ரமணியம் சிவகுமாருக்கும், பி சுஷீலா லக்ஷ்மிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். காட்சியில் மூவரும். இது 71 வெளியான திரைப்படம் திருமகள். எத்தனையோ திரைப்படங்கள் 1971 திரையிடப்பட்டிருந்தாலும் அனைத்தின் வசூலையும் தாண்டி அதிக வசூலை வாரி கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான பக்தி திரைப்படமான ஆதிபராசக்தி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அந்த காலங்களில் எம்ஜிஆர் முதன் முதலில் நாயகனாக நடித்த ராஜகுமாரி. எம்ஜிஆர் முதன் முதலில் சதிலீலாவதி திரைப்படத்தில் நடித்திருந்தார். 36 முதன் முதலில் அதில் கதாநாயகன் அல்ல, தொடர்ச்சியாக 14 படங்களில் சிறிய பாத்திரங்கள் தான். இந்த ராஜகுமாரி திரைப்படம் 47 வெளியான பொழுது அதில் தான் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்தார் எம்ஜிஆர். சோ ராஜகுமாரி திரைப்படம், அதைத் தொடர்ந்து வேலைக்காரி, அதாவது ஏ சி சாமி இயக்கிய திரைப்படங்களை இப்பொழுது கூறுகின்றேன். வேலைக்காரி, சிவாஜி நடித்த துளி விஷம் என்றொரு திரைப்படம், ஜெமினி சாவித்ரி நடித்த கற்புக்கரசி, சிவாஜி பத்மினி, டி ஆர் ராஜகுமாரி நடித்த தங்கப்பதுமை, ஆர் எஸ் மனோகர் ராஜசுலோச்சனா நடித்த கைதி கண்ணாயிரம், எம்ஜிஆர் பத்மினி ராஜசுலோச்சனா நடித்த அரசலங்குமரி, எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி நடித்த முத்து மண்டபம், எம்ஜிஆருடன் தேவிகா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படமான ஆனந்த ஜோதி, இப்படியாக இன்னமும் எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியவர் ஏ எஸ் ஏ சாமி. இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் இறுதி காலங்களில் பாரிசவாத நோயினால் அவதிப்படும் போது, அந்த வேளையில் முதலமைச்சராக இருந்த ஏ கருணாநிதி அவர்கள் முரசொலி மாறன் முரசொலி அறக்கட்டளையில் இருந்து 100,000 ரூபாயை நன்கொடையாக அவருக்கு வழங்கியிருந்தார் என்பது ஒரு விசேட செய்தியாகும். திருமகள் திரைப்படத்தில் இப்பொழுது கண்ணதாசன் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பு, டி எம் எஸ் எஸ்பிபி பி சுஷீலா பாடிய பாடல் உங்களுக்காக.

எண்ணங்கள் ஆயிரம், உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம். எண்ணங்கள் ஆயிரம், உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிறந்த மலர் கூந்தலில் வாழ்வதேன். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிற

உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கை பலவிதம். கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம், கிளியுண்ண கனிந்த கனி அணிலுக்கும் போகலாம். கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம், கிளியுண்ண கனிந்த கனி

அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகளே, அன்பில் இணைந்தவர்கள் வார்த்தையில் ஊமைகளே. அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகளே, அன்பில் இணைந்தவர்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான திருமகள். கே வி மகாதவன் இசையமைத்த அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், என்றோ கேட்ட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒலிக்கின்றன நிறைந்த செய்திகளுடன். ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான, பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நாம் தரும் இந்த பாடலையும் மூவர் பாடியிருக்கின்றார்கள். யார் என்றால் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுபதினம். ஒரு வருடத்தில் நமக்கெல்லாம் எத்தனை சுபதினங்கள் வந்து போகின்றன. மாதா மாதம் எத்தனையோ சுபதினங்கள் வந்து போகின்றன. இது 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சுபதினம். திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி புஷ்பலதா, அதாவது ஏவிஎம் ராஜனின் மனைவி. இந்த பாடலை இயற்றியவர் பாலி. திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீகாந்த் என்பவர். நடிகர் ஸ்ரீகாந்த் அல்ல, இவர் இயக்குனர் ஸ்ரீகாந்த். இவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் இதய கமலம், பிரியாவிடை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீகாந்த் இயக்கிய திரைப்படங்கள். சுபதினம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன். முத்துராமன் புஷ்பலதா இணைந்து நடித்த திரைப்படம் இது. சுபதினம் வெளியான 69 திரை இசை திலகம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் அடிமை பெண், குலவிளக்கு, மனைவி, துணைவன் போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அதாவது அடிமைப்பெண் திரைப்படம் எம்ஜிஆரின் சொந்த திரைப்படம். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆர் அல்ல, கே சங்கர். குலவிளக்கு திரைப்படம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் சரோஜா தேவி நடித்த ஒரு சோக சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் ராஜசுலோச்சனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மனைவி திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் கே வி மகாதேவன் தான். எஸ் எஸ் அதாவது ஜெமினி கணேசனும் விஜயகுமாரியும் இணைந்து நடித்த திரைப்படம். துணைவன் திரைப்படம் தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் ஷாண்டு சின்னப்பாதேவரின் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பாதி திரைப்படம் கருப்பு வெள்ளை, பாதி திரைப்படம் கலர். வெற்றி திரைப்படம் தான், ஒரு பக்தி திரைப்படம். ஏவிஎம் ராஜனும் சௌகார் ஜானகியும் கே பி சுந்தராம்பாளும் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஸ்ரீதேவி, காலம் சென்ற நடிகை ஸ்ரீதேவி இதில் பாலமுருகனாக முதன் முதலில் தமிழுக்கு அறிமுகமாகியிருந்தார் துணைவன் திரைப்படத்தில். சுபதினம் திரைப்படம் வெளியான 69 வியாபார ரீதியாக அதிக வசூலை கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் எம்ஜிஆர் தயாரித்து கே சங்கர் இயக்கி எம்ஜிஆர் நாயகன் வேடம் ஏற்று நடித்த அடிமைப்பெண். நல்லது உறவுகளே, சுபதினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வாலியின் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர், டி எம் எஸ், ஏ எல் ராகவன், பி சுஷீலா பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

ஒலித்த பாடல், அருமையான ஒரு பாடல். 69-இல் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சுபதினம். டிஎம்எஸ் ஏஎல் ராகவன், பி சுஷிலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே வி மகாதேவன், முத்துராமன், புஷ்பலதா ஜோடியாக நடித்த திரைப்படம் அது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் இல்லையா? நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நடிகை ஜெயசித்ரா இதற்கு முன்னர் ஒரு கிட்டத்தட்ட 5-6 திரைப்படங்கள் என்று வைத்துக் கொள்வோமே நடித்திருப்பார். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் நடித்த பிற்பாடுதான் நடிகை ஜெயசித்ரா ஒரு ஸ்டார் ஆனார், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது இந்த திரைப்படத்தின் பின்னர். பெண்கள் கூட்டத்தை கவர்ந்தார் இந்த திரைப்படத்தில் நடித்த பின்னர். அப்படி என்ன திரைப்படம்? வெள்ளிக்கிழமை விரதம். 1974-இல் தண்டாயுத பாணி பிலிம் சார்பில் ஷாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் ஜெயசித்ராவுடன் இணைந்து நடித்த முக்கியமான இன்னொரு பாத்திரம் பாம்பு. அழகாக பாம்பை நடிக்க வைத்தார் தேவர். இந்த பாடலை இயற்றியவர் மருதகாசி. ஏன் இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர்? கவிஞர் மருதகாசி. சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். திரைப்படத்தின் இயக்குனர் தேவரின் மருமகனான ஆர் தியாகராஜன். இந்த திரைப்படத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில், சிவகுமார், ஜெயசித்ரா, சசிகுமார், ஜெயசுதா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய 3 காதல் பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இப்பொழுது ஒலிக்கப் போகின்றது. இது ஒரு வசூல் சித்திரம். இந்த திரைப்படத்தின் நடித்த பிற்பாடு ஓர் இரவிலேயே நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் ஜெயசித்ரா. ஜெயசித்ரா எம்ஜிஆருடன் நடித்திருக்கின்றாரா என்றால், ஆம், நடித்திருக்கின்றார். ஒரே ஒரு திரைப்படம், அது நவரத்னம். சிவாஜியுடன் சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார், ஜோடியாக அல்ல, சில திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கின்றார். பாரத விலாஸ், சத்தியம், இரத்த பாசம், லக்ஷ்மி வந்தாச்சு, இப்படியாக சில திரைப்படங்களில் சிவாஜியுடன் நடித்திருக்கின்றார். ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. வாழையடி வாழை திரைப்படத்திலும் நடித்தார். இவர் முதன் முதலில் தமிழில் நடித்த திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான குரத்தி மகன். அதிலே ஜெமினி, கே ஆர் விஜயா பிரதான பாத்திரமேற்று நடிக்க இளஞ்சோடியாக ஸ்ரீதரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். ஆம், இந்த திரைப்படத்தின் வெற்றியால் தெலுங்கிலும் 74-இல் நொமு என்ற பெயரில் வெளியானது வெள்ளிக்கிழமை விரதம். அதை ஏவிஎம் தயாரித்தது, தேவர் அல்ல, ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. அதிலே ராமகிருஷ்ணா, சந்திரகலா, சரத்பாபு, ஜெயசுதா, சலம் மற்றும் பலரும் நடிக்க திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் அல்ல, பட்டு. ஹிந்தியிலும் 74-இல் ஷூப் டின் என்ற பெயரில் சசிகரன் நடிக்க வெளியானது. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தோர் கல்யாண் ஜி மற்றும் ஆனந்த் ஜி. ஆனால் அந்த ஹிந்தி திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் தான். இதோ வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. மருதகாசியின் பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் கணேஷ் இரட்டையர்கள். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? ஜிலு ஜிலு ஹே குழு.

பார்வை பட்டாலே ஜில் ஜில், சடகுடுகுடுகுடுகுடுகுடுகுடுகுடு சடகுடுகுடுகுடுகுடுகுடுகுடுகுடு லல்லா லல்லா லல்லல்லா கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடு

பொன்னைப் போலே பூவைப் போலே பெண்ணை என்னாலும் கையாள வேண்டும். பொன்னைப் போலே பூவைப் போலே பெண்ணை என்னாலும் கையாள வேண்டும். உன்னைப் போலே பெண்ணை கண்டால் உண்ணும் கரும்பாகத்தான் என்ன தோன்றும். உன்னைப் போலே பெண்ணை கண்டால் உண்ணும் கரும்பாகத்தான் என்ன தோன்றும். வெளியில் சொல்வதற்கு வெட்கக்கேடு இது.

La la la la la la la la la la la la la la la la la. சிப்பிக்குள்ளே முத்துப்போலே பெண்மை மறைவாக இருந்தாலே நன்மை. சிப்பிக்குள்ளே

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் சாண்டோ எம்எம்எஸ் சின்னப்பாதவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படமான வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் ஏ மரதகாசி, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ், காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியிலும் என்றோ கேட்ட பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அதில் நடித்தவர்கள், அது சம்பந்தப்பட்டோர் அனைவரையும் நாம் நினைத்து பார்த்து மனம் மகிழ்ந்து, ஆம், இன்றைய பொழுதை இனிதாக மலரச் செய்யும் நேரம் இது. இதோ நல்லதொரு குடும்ப சித்திரமாக வெளிவந்து பாராட்டு பெற்றது. அந்த பாச பிணைப்பை என்னவென்று சொல்ல, எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதானே. இந்த திரைப்படத்தின் பெயர் குலமா குணமா. எது பெரிது, குலமா குணமா? இப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில். உயிராமானமா, பூவா தலையா, பணமா பாசமா, இப்படியாக பிரகாலம் கடந்து தாயா தாரமா, அப்படியெல்லாம் தலைப்பு வைத்த காலங்கள். 71 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது, குலமா குணமா. சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினி, சிவாஜியின் தம்பியாக ஜெய்சங்கர், ஜெய்சங்கருக்கு ஜோடியாக வாணிஸ்ரீ மற்றும் எம்என் நம்பியார், சி கே சரஸ்வதி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன், திரைப்படத்தின் இயக்குனர், குடும்ப கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆம், இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. காட்சியிலும் நால்வரும், சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ. குலமா குணமா 100 நாள் ஓடிய ஒரு வெற்றி சித்திரம். குலமா குணமா திரைப்படம் வெளியான 71 ஆண்டு சிவாஜி நடிப்பில் அருணோதயம், பாபு, இரு துருவம், தேனும் பாலும், மூன்று தெய்வங்கள், பிராப்தம், சவாலே சமாளி, சுமதியின் சுந்தரி, தங்கைக்காக போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அருணோதயம் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. பாபு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக ஓரிரு காட்சிகளில் நடித்தவர் விஜயஸ்ரீ. இரு துருவம் ஜோடி பத்மினி, தேனும் பாலம் இரண்டு ஜோடி பத்மினி சரோஜா தேவி, மூன்று தெய்வங்களில் ஜோடியே இல்லை. பிராப்தம் திரைப்படத்தில் இரு ஜோடியர், ஒருவர் சாவித்ரி மற்றொருவர் சந்திரகலா. சாவித்ரி தானே தயாரித்து இயக்கிய திரைப்படம், கதாநாயகியாக நடித்து அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை பிராப்தம். சவலே சமாளி ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. சுமதியின் சுந்தரி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. தங்கைக்காக திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வெண்ணிராடை நிர்மலா. சிவாஜியின் தங்கியாக நடித்தவர் லக்ஷ்மி. 71 இத்தனை திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும், 100 நாட்களுடைய திரைப்படங்கள் இரண்டே இரண்டு, ஒன்று குலமா குணமா, இன்னொன்று சவாலே சமாளி. சவாலே சமாளி திரைப்படத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு, சிவாஜியின் 150 திரைப்படம் அது. தெலுங்கு மொழியிலும் குலமா குணமா 68 ஏற்கனவே வெளியான ஒரு திரைப்படம், அதைத்தான் பின்பு குலமா குணமா என தமிழில் எடுத்தார்கள். ஏற்கனவே 68 என் டி ராமராவ், சாவித்ரி, காஞ்சனா, சலம் நடிக்க தள்ளி பிரேமா என்ற பெயரில் வெளியான தெலுங்கு திரைப்படம் அது. அதற்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். இந்த திரைப்படத்தின் வெற்றியால் ஹிந்தியிலும் 86 வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரா, ஜெயபிரதா, பத்மினி கோலாபுரி ஆகியோர் நடிக்க அந்த ஹிந்தி திரைப்படத்துக்கு இசையமைத்தார்கள் லக்ஷ்மி காந்தும் பி ஆர் லாலும். நேயர்களே, குலமா குணமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
TMS, SPB, P. Sushila, S. Janaki, Kachil Nalvaram, Swaji Patmini, Jayashankar Vanishri, Kannadasan Padal, KV Mahadevan, Isayamai Palar, Padalai Ketkalama. உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான குலமா குணமா. டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் மோலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ம்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஞாபகம் வந்துவிட்டதா? 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்கம்மா சபதம். இதை யாழ்நகரில் வின்சர் திரையரங்கில் திரையிட்டார்கள். அப்பொழுது நான் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. இரண்டு ஜோடி, முத்துராமன் சிவகுமார் அண்ணன் தம்பியாகவும் விதுபாலா ஜெயசித்ரா அக்கா தங்கையாகவும் நடித்திருந்தார்கள். முத்துராமனுக்கு ஜோடி விதுபாலா, சிவகுமாருக்கு ஜோடி ஜெயசித்ரா. மற்றும் எம் என் ராஜம், மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்த எங்கம்மா சபதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர், எஸ் பி முத்துராமன் திரைப்படத்தின் இயக்குனர். எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் முழுமையான ஒரு இயக்குனராக இயக்கிய திரைப்படம் 72 வெளியான கனிமுத்து பாப்பா. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை நால்வர் பாடியிருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, வாணிஜியராம். காட்சியிலும் நால்வர், முத்துராமன், விதுபாலா, சிவகுமார், ஜெயசித்ரா. 1974, அதாவது எங்கம்மா சபதம் வெளியான 74, எத்தனையோ தமிழ் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் சிவாஜி, கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த், பிரமீளா நடிப்பில் வெளியான தங்கப்பதக்கம், எம்ஜிஆர், லதா, அஞ்சலி தேவி, எஸ் வி சகஸ்ரநாமம் நடிப்பில் உருவான உரிமை குரல், சிவகுமார் ஜெயசித்ரா நடிப்பில் பாம்பு பிரதான பாத்திரமேற்று நடித்த தேவரின் வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற திரைப்படங்கள் வசூல் சாதனை படைத்தன. கன்னட மொழியில் இந்த எங்கம்மா சபதம் 78 வசந்த லக்ஷ்மி என்ற பெயரில் வெளியான பொழுது விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, ஸ்ரீநாத், மஞ்சுளா ஆகியோர் நடித்திருந்தார்கள். அந்த கன்னட திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இதே விஜயபாஸ்கர். தெலுங்கில் 75 அம்மையில சபதம், அம்மையில சபதம், தமிழ் எங்கம்மா சபதம், தெலுங்கு அம்மையில சபதம். அதிலே சந்திரமோகன், ராமகிருஷ்ணா, சந்திரகலா லக்ஷ்மி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இசையமைப்பு விஜயபாஸ்கர் தான். பின்பு காலம் கடந்து இதே கதை தமிழில் வனஜா கிரிஜா என்ற பெயரிலும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, பாடல்கள் செய்திகள் எல்லாம் எப்படி இருந்தன? இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒலித்த பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த விசேட நிகழ்ச்சியை இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிந்தவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்க வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் 1 பர்பில்.

இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து எண்ணப்பித்த தேவதையே, எண்ணப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

பாடல்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகர் அண்ணா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு. நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது? வேற யாரா வருவா இந்த தரியலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் இளங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

0: எனக்கு ஸ்டில் ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் எப்பயுமே முடிஞ்சு, இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்.
1: முடிவு மாறல, எனக்கு படிப்பு தான் முக்கியம்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 25 வருடங்களாக பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி கனடா ஜுகாம் வானொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையில் காற்றிலே ஊடாக வானிலை வருகின்றது. பழமை அது இனிமை. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து பக்கத்திலேயே கன்னி பெண் இருக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர் பிரான்ஸ் ஜுவாமாலி கனடாவின் நேரடி ஒளிபரப்பில் பழமை அது இனிமை. கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து வாடிக்கை மறந்ததுமேனோ.

ஐடியார் ஜுவாமாலின் நேரடி ஒளிபரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பழமை அது இனிமை. பூம்புகார் திரைப்படத்திலிருந்து என்னை முதன் முதலாக பார்த்தபோது

பிரதிவாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகின்றது பழமை அது இனிமை. அக்பர் திரைப்படத்திலிருந்து கனவு கண்ட காதல் கதை கண்ணீராச்சே.

இன்றும் இனிய பழைய பாடல்களை மீண்டும் உங்கள் ஞாபக அலைக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழமை அது இனிமை. தேனிலவு திரைப்படத்திலிருந்து நிலவும் மலரும் பாடுது நினைவில் தென்றல் வீசுது.

0: காலத்தால் அழியாத பழைய பாடல்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழமை, அது இனிமை. அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஜலிதா வனிதா, ஓ மை டார்லிங்.
1: ஜலிதா.

ஐடிஆர் ஜுவம்பாண்டியின் நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பழமை அது இனிமை. முகராசி திரைப்படத்திலிருந்து முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா?

கதைகள் பேசவோ, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவோ, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேச.

நினைவலைகளில் மறக்க முடியாத பழைய பாடல்களை உங்கள் இல்லங்கள் தோறும் எடுத்து வருகின்றது பழமை அது இனிமை. நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து தேனடி மீனடி மானடி நீயடி.

0: காற்றலையில் கலந்தொழிப்பது பழைய இனிய பாடல்களுடன் பழமை அது இனிமை. குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து திருமணமாம் திருமணமாம்.
1: திருமணமாம்.

உங்கள் இல்லங்கள் தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஐடிஆர் ஜுவம்பாண்டியில் பழமை அது இனிமை. பாலாடை திரைப்படத்திலிருந்து அப்படி என்ன பார்வை அங்கும் இங்கும்.

சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எமது வானொலிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழமை அது இனிமை. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து மங்கள மேளம் பொங்கி முழங்க.

நடைபெற்றுக் கொண்டிருப்பது பழமை அது இனிமை. முகூர்த்த நாள் திரைப்படத்திலிருந்து மாணிக்க மூக்குட்டி மதுரை மீனாட்சிக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர் பிரான்ஸ் யோமாலி கனடாவின் நேரடி ஒளிபரப்பில் பழமை அது இனிமை. தாளம்பூ திரைப்படத்திலிருந்து பங்குனி மாதத்தில் ஓரிரவு.

0: நடைபெற்று நிறைவு பெற்றது பழமை அது இனிமை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டதவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அருமையான பாடல்கள், அபூர்வமான பாடல்கள், நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் உங்களுக்காக. இது ஒரு அற்புதமான ஒரு கதை, அதாவது 1001 இரவுகள் என்ற ஒரு அராபிய கதையை தழுவியது. திரைப்படத்தின் பெயர் அலாவுதீனும் அற்புத விளக்கும். ஏற்கனவே 1957 வெளியான இன்னொரு திரைப்படமும் உண்டு. அந்த திரைப்படத்தை 3 மொழிகளில் எடுத்திருந்தார்கள், அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில். 1957 வெளியான திரைப்படத்தில் தெலுங்கு நடிகர் ஏ. நாகேஸ்வர ராவும் அஞ்சலி தேவியும் நாயகன் நாயகியாக நடிக்க எஸ் வி ரங்கா ராவ், டி எஸ் பாலையா, ராஜஸ்லோச்சனா, கே மாலதி, ஜி சகுந்தலா மற்றும் பலரும் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். எஸ் ராஜேஸ்வர ராவும் ஹனுமந்த ராவும் இசையமைக்க டி ஆர் ரகுநாத் 1957 வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி கேவா கலரில் எடுக்கப்பட்டது. தெலுங்கு படத்திலும் அவ்வாறே ஒரு பாடல் காட்சி கலரில் எடுக்கப்பட்டது. ஹிந்தி மொழியில் முற்றுமுழுதாக கலரில் படமாக்கப்பட்டது. ஆனால் 79 வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம் முழுநீள வண்ண திரைப்படமாக ஈஸ்மன் கலரில் எடுக்கப்பட்டது. அராபிய கதை அல்லவா? ஆடை அணிகலன், ஆடம்பரமான மாளிகைகள் என திரைப்படத்திலே இவற்றிற்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஜி. தேவராஜன் மாஸ்டர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர், மலையாளத்தில் கொடிகட்டி பறந்தவர் ஒரு காலத்தில். ஐ. வி. சசி திரைப்படத்தின் இயக்குனர் வாலி எழுதிய பாடல் எஸ். பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கின்றார். இந்த பாடலை எஸ். பி. பாலசுப்ரமணியம் கமலஹாசனுக்காக பாடியிருக்கின்றார். திரைப்படத்திலே கமலஹாசன் அலாவுதீன், ரோஷினி என்ற பாத்திரத்தில் ஜெயபாரதி, ஜமீலா என்ற பாத்திரத்தில் ஸ்ரீபிரியா, அலாவுதீனின் தாயாக நடிகைய திலகம் சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன், சீமா, டி கே பகவதி, எஸ் ஏ அசோகன், சுகுமாரி, வி கே ராமசாமி, ரவிக்குமார் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். 79 இந்த திரைப்படத்தை தமிழிலும் மலையாளத்திலும் ஒரே நேரத்தில் தயாரித்தார்கள். பிரியா, அலாவுதீனின் தாயாக நடிகைய திலகம் சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன், சீமா, டி கே பகவதி, எஸ் ஏ அசோகன், சுகுமாரி, வி கே ராமசாமி, ரவிக்குமார் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். 79

மாதங்களின் பின்னர் தமிழில் வெளியானது. இயக்குனர் ஐ வி சசி இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எதுவென்றால் இதுதான். நல்லது. இந்த திரைப்படம் சினிமாஸ்கோப்பில் எடுக்கப்பட்டது. அகலத்திரையில் காட்சிகள் வந்து போகும். 70 மில்லிமீட்டர். தமிழில் வெளியான முதல் சினிமாஸ்கோப் சித்திரம் 73 ஆனந்த் தியேட்டர் உரிமையாளர் ஜி உமாபதி தயாரித்து ஏ பி நாகராஜன் இயக்கிய வண்ண திரைப்படமான அரச கதையான ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பாத்திரத்தை சிவாஜி ஏற்று நடித்திருந்தார். அதுதான் முதல் தமிழின் சினிமாஸ்கோப் சித்திரம். அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்று 79 வெளியான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்பிபி பாட காட்சியில் கமலஹாசனும் ஜெயபாரதியும் தோன்றி நடித்திருந்தார்கள். இதோ முதல் பாடலாக உங்களுக்கு அந்த பாடல். ஒரு அபூர்வமான பாடல், ஒலிக்காத பாடல். Mm-hmm.

பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ, அது பவழ மாளிகையின் கதவும். பழரசங்கள் ஊறுகின்ற உதடோ.

യാണ് അലാവുദ്ദീനും അത്ഭുത വിളക്കും. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി കനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മഹിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക മുടിയുമാ. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முழு நிலவு. 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஸ்ரீகாந்த், மறைந்த நடிகர் ஜெய்கணேஷ், மறைந்த நடிகை லட்சுமி ஸ்ரீ ஆகியோருடன் சங்கீதாவும் நடித்திருந்தார். SPB பாடிய இந்த காட்சியில் ஜெய்கணேஷ், TMS பாடிய இன்னொரு பாடலும் உண்டு. முழு நிலவு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ், பாடலை எழுதியவர் ஏவியன், திரைப்படத்தின் இயக்குனர் உடுமலை சந்திரன். இந்த திரைப்படத்தில் நடித்த லட்சுமி ஸ்ரீ தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டவர். தர்ம யுத்தம் என்ற திரைப்படத்தை உங்களில் பலர் பார்த்திருக்கலாம். ரஜினிகாந்தின் திரைப்படம், ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்திருந்தார். அதிலே ரஜினியின் தங்கையாக நடித்தவர் லட்சுமி ஸ்ரீ. அவர்களுக்கு ஒரு பாடல் காட்சியும் உண்டு. அந்த பாடல் காட்சியில் தோன்றிய நடிகைதான் லட்சுமி ஸ்ரீ.

முழு நிலவு திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய பாடல், அபூர்வமான பாடல், மறக்க முடியுமா தரும் அடுத்த பாடல் இது.

நித்திரை கால கனவில் கூட நெஞ்சில் இருக்கும் கிளியே, என் சொத்து சுகங்கள் அத்தனையும் உன் சொந்தம் இருக்கும் வழியே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முழு நிலவு. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா தரும் அடுத்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான வண்ண திரைப்படம். இதில் ரவிச்சந்திரனும் லதாவும் நாயகன் நாயகியாக நடிக்க மற்றும் விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், விஜயகுமார் இந்த திரைப்படத்தில் லதாவை ஒரு தலையாக காதலிக்கும் வாலிபனாக நடித்திருந்தார். சங்கர் கணேஷ் இருவரின் இசையமைப்பில் உருவான இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா. பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம். காட்சியிலே ரவிச்சந்திரனும் லதாவும். நடிகர் ரவிச்சந்திரன் 1964 தமிழின் முழுநீள முதல் ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமான சித்ராலியாவின் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் வாயிலாக நாயகனாக அறிமுகமானவர். நடிகை லதா ஏற்கனவே மலையாள மொழியில் நடித்திருந்தாலும் தமிழில் எம்ஜிஆர் தானே தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் வாயிலாக 1973 பல நாயகியரில் ஒருவராக அந்த திரைப்படத்தில் அறிமுகம் ஆனார். சொர்க்கத்தில் திருமணம் திரைப்படத்தை இயக்கியவர் பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. அவர் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது தனது சகோதரியான நடிகை டி ஆர் ராஜகுமாரியுடன் இணைந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து தானே தயாரித்து இயக்கி தனது சகோதரியான டி ஆர் ராஜகுமாரியை கதாநாயகியாக அதில் நடிக்க வைத்தார். 1953 வெளியான அந்த திரைப்படத்தின் பெயர் வாழ பிறந்தவள். டி ஆர் ராஜகுமாரியுடன் ஸ்ரீராம், பி எஸ் சரோஜா, டி எஸ் பாலையா மற்றும் பலரும் நடித்த அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் காவன்னா மோனா ஷெரீஃப். வாழ பிறந்தவள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் எஸ் ராஜேஸ்வர ராவ் மற்றும் ஜி ராமநாதன். நேயர்களே, 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம் திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய அபூர்வமான பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 74 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். தொடர்ந்து வரும் பாடலும் ஒரு அபூர்வமான பாடல் என்று வைத்துக் கொள்ளலாமே. இடம்பெற்ற திரைப்படம் தனிமரம். 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் விஜயன், ராஜேஷ், சத்யகலா ஆகியோர் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். சங்கர் கணேஷ் இசையமைத்த தனிமரம் திரைப்படத்தின் இயக்குனர் துரை. எஸ்பிபி பாடிய பாடல் இது. இதுவும் ஒரு அசரீரி பாடல். திரைப்படத்தில் யாருமே வாயசைத்து பாடி நடிக்க மாட்டார்கள். பாடல் ஒலிக்க காட்சி நகர்ந்து கொண்டிருக்கும். இந்த திரைப்படத்தில் நடித்த விஜயன் காலமாகிவிட்டார். கேரளாவைச் சேர்ந்தவர் இவர். அறிமுகமான திரைப்படம் 78 பாரத் ராஜா இயக்கத்தில் உருவான கிழக்கே போகும் ரயில். அந்த திரைப்படத்தில் தான் சுதாகரும் ராதிகாவும் அறிமுகமானார்கள். அந்த திரைப்படமோ ஒரு வருடம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடியது. தனிமரம் திரைப்படத்தில் நடித்த மற்றொருவரான ராஜேஷ் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் அறிமுகமான திரைப்படம் இதுவா என்று எல்லோருமே மூக்கின் மேல் விரல் வைக்க போகின்றீர்கள். அப்படி என்ன அபூர்வம், அதிசயம்! ஆமாம், 1974 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் மிகச் சிறியதொரு பாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ராஜேஷ். இவரை பிரபலமாக்கிய திரைப்படம் ஒரு கதாநாயகன் என்ற முறையில் கன்னி பருவத்திலே. அந்த திரைப்படத்தில் வில்லன் பாக்யராஜ், கதாநாயகியோ வடிவுக்கரசி. தனிமரம் திரைப்படத்தின் நாயகியான சத்யகலா அறிமுகமான திரைப்படம் 72 வெளியான மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான கருந்தேள் கண்ணாயிரம். அந்த திரைப்படத்தின் பாடல்கள் ஓரளவு வெற்றியடைந்திருந்தாலும் அந்த திரைப்படம் வர்த்தக ரீதியில் தோல்வியை தழுவியது. தனிமரம் திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய அசரீரி பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

இந்த புள்ள தென்னம்புள்ள ஏழை பெத்த சின்ன புள்ள பெத்தவளும் விட்டு விட்டு போனாளே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எண்பதில் வெளியான தனிமரம். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் பாடலை முதலில் பாடலாம், பின் தகவலை பரிமாறலாம். சரிதானே?

கேட்ட அந்த அருமையான இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஓரிரவு. கடந்த வாரங்களில் கூட இதே திரைப்படத்திலிருந்து வேறு சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். எஸ்பிபி பாடிய இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பகலில் ஓரிரவு திரைப்படத்தின் இயக்குனர் ஐ வி சசி. 79 வெளியான வண்ண திரைப்படம் இதில். விஜயகுமார், ஸ்ரீதேவி, ரவிக்குமார், சீமா, மேஜர் சுந்தரராஜன், புஷ்பலதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் பிரபல கதாசிரியரும் இயக்குனருமான மகேந்திரன். திரைப்படங்களுக்கு கதை வசனம் மாத்திரம் எழுதி கொண்டிருந்த மகேந்திரன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம் எது தெரியுமா? ரஜினிகாந்திற்கு மாபெரும் அந்தஸ்தையும் பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்த முள்ளும் மலரும். அந்த திரைப்படத்தில் ரஜினியின் தங்கியாக நடித்தவர் காலம் சென்ற ஷோபா, ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவர் காலம் சென்ற ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. ஏற்கனவே 1976 ராகவன், ஸ்ரீதேவி, ராணி சந்திரா, வின்சென்ட் நடிக்க, ஐ வி சசி இயக்க, ஏ டி உமர் இசையமைக்க, மலையாளத்தில் வெளியான ஆலிங்கனம் இந்த திரைப்படத்தின் தமிழ் வடிவம்தான் பகலில் ஓரிரவு. மலையாளத்தில் ஏற்ற கதாநாயகி பாத்திரத்தை தமிழிலும் ஏற்று நடித்திருந்தார் காலம் சென்ற ஸ்ரீதேவி. ஆலிங்கனம் என்ற மலையாள திரைப்படம் வெளியாகிய 76 ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடிக்க மூன்று முடிச்சு என்ற பாலச்சந்தர் திரைப்படமும் வெளியாகியது. அதே 76 புராண சித்திரமான தசாவதாரம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஏராளமான நடிக நடிகையர் நடிக்க வெளியான பொழுது அதில் ராமராக பிரபல பின்னணி பாடகர் டி எல் மகாராஜன், அதாவது பழம்பெரும் பாடகர் திருச்சி லோகநாதனின் மகன் டி எல் மகாராஜன் ராமராக நடிக்க அவருக்கு ஜோடியாக சீதையாக நடித்திருந்தார் ஸ்ரீதேவி. ஒலித்த இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் விஜயகுமாரும் ஸ்ரீதேவியும். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? தொடர்ந்து வரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

வட்டு கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவே, கட்டரும்பு மொச்சதென்னு சொன்னாங்க.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நடிகர் சிவகுமாரின் 100வது திரைப்படமாக வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய 79 வெளியான வண்ண திரைப்படமான ரோசாப்பூ ரவுக்கே காரி. எஸ்பிபியுடன் சேர்ந்து அந்த பாடலில் ஹம் பண்ணியவர் அவரது தங்கையான எஸ்பி ஷைலஜா. தேவராஜ் மற்றும் மோகன் இருவரின் இயக்கத்தில் உருவான ரோசாப்பூர் அவைக்கக்காரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. கேட்ட அந்த பாடலை எழுதியவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். சிவகுமார், தீபா, சிவச்சந்திரன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். 78வது வெளியான ஒரு கன்னட திரைப்படத்தின் தமிழ் பதிப்பிது. சிவகுமாரின் சிறந்த நடிப்பிற்காக சிறந்த நடிகர் என பிலிம் ஃபேர் அவார்டு பெற்றார் சிவகுமார். இந்த திரைப்படத்தின் நாயகியான தீபா மலையாள மொழியில் உன்னிமேரி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர். சில நடிகர் அப்படித்தான் வேறு மொழிகளில் பெயர் மாற்றி நடித்திருக்கின்றார்கள். உதாரணமாக வெண்ணிறாடை நிர்மலா இருக்கின்றார் தானே, அவர் மலையாள மொழியில் நடிக்கும் பொழுது அவருடைய பெயர் உஷா குமாரி. தீபா உன்னிமேரி. தமிழில் தீபா கதாநாயகியாக அறிமுகமான திரைப்படம் 75 கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக தீபா அறிமுகமான அந்தரங்கம். அந்த அந்தரங்கம் திரைப்படத்தில் ஒரு பாடல் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்ததுதானே. கமலஹாசன் அந்த திரைப்படத்தில் தான் தனது சொந்த குரலில் முதன் முதலில் பாடினார். பாடவே மாட்டேன் என்று அடம் பிடித்தவரை இழுத்து பிடித்து முக்தா சீனிவாசன் சொல்ல ஜி தேவராஜன் மாஸ்டர் பாட வைத்தார். நேதாஜி எழுதிய பாடல் அந்த பாடல். என்ன பாடல் தெரியும் தானே?

இந்த பாடல்தான். கமல்ஹாசன் தானே சொந்த குரலில் முதன் முதலில் தனக்குத்தானே பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த அபூர்வமான பாடல்

காலம் போகப் போக யாவும் வெட்கங்களே. தன் வழி செல்கின்றாள், சஞ்சலம் கொள்கின்றாள், எவ்விடம் செல்வாளோ எவ்விதம் வாழ்வாளோ, எங்கெங்கும் மேகங்கள் பனிமூட்டம் இப்போது காண்கின்றாய். இந்திய தாய் நாட்டை எண்ணுகிறாள் மங்கை, சென்றிட வழியில்லை.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரபல நாவலாசிரியரும் எழுத்தாளருமான சிவசங்கரி எழுதிய நாவல் 47 நாட்கள் அதே பெயரில் திரைப்படமானது. திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் மேடை நாடகங்களில் ஒரு இயக்குனராக கதாசிரியராக ஆரம்ப காலங்களில் அசத்தியவர். அப்படியானவர் ஒரு இயக்குனராக முதன் முதலில் நீர்க்குமிழி என்ற திரைப்படத்தை 65 இயக்கியிருந்தார். நாகேஷ், வி கோபாலகிருஷ்ணன், மேஜர் சுந்தரராஜன், சௌகார் ஜானகி, ஜெயந்தி ஆகியோர் அதில் நடிக்க வி குமார் அந்த திரைப்படத்தின் வாயிலாக இசையமைப்பாளராக அறிமுகமானார். பாலச்சந்தரின் ஆரம்ப காலத்து நாடகங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தவர் வி குமார். அவரையே தன்னுடைய முதல் இயக்கும் திரைப்படமான நீர்க்குமிழிக்கு இசையமைக்கும் பணியை வழங்கியிருந்தார். அதே 65 பாலச்சந்தர் இயக்கத்தில் நாணல் என்ற திரைப்படமும் அனைவரையும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டு மிரட்டியது. அதே ஆண்டு அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் வி குமார் தான். பாலச்சந்தரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர் அல்லவா வி குமார்? ஆமாம், 47 நாட்கள் திரைப்படத்தில் ஆன்டி ஹீரோவாக நடித்தவர் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, கதாநாயகி ஜெயபிரதா மற்றும் சரத்பாபு, சரிதா, ரமா பிரபா மற்றும் பலரும் 81 வெளியான வண்ண திரைப்படமான 47 நாட்களில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை SPB பாடியிருந்தார். இது ஒரு அசரீரி பாடல். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி அருமையாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த வேளையில் நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுவென்பதை முதலில் பாடல் ஒலித்து முடிந்த பின் உங்களுக்கு அதனை வழங்குகின்றேன்.

குயில் நான் இசைக்கலைஞன், என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. மடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்க

காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. ஹே!

நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றன் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றன் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், ஹே வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். மடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கலை

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல்கள். மனோஜ் கிரியேஷன்ஸ் சார்பில் 80-இல் வண்ணத்தில் இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் இயக்குனர் பாரதி ராஜா. வசனம் எழுதியவர் காலம் சென்ற மணிவண்ணன். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாரதி ராஜாவின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய, அதாவது கேமராமேன் பணியாற்றிய பழம்பெரும் இயக்குனர் பீம்சிங்கின் மகனான பி கண்ணன். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. கேட்ட பாடலை எழுதியவர் பாலி. நிழல்கள் திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் வைரமுத்து பாடலாசிரியராக அறிமுகம் ஆனார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த திரைப்படத்தில் வைரமுத்து எழுதிய பாடல் எது தெரியுமா? ஹேய் ஹோ லல்லல்லா, பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. இந்த பாடல்தான் அவருடைய முதல் பாடல். ஆமாம், இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான பி கண்ணன் பாலச்சந்த், அதாவது பாரதிராஜா இயக்கத்தில் அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டைரி, மண்வாசனை, புதுமை பெண், கடலோர கவிதைகள் என பாரதிராஜா இயக்கிய எத்தனையோ திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். இந்த திரைப்படத்தில் சந்திரசேகர், ரவி, ராஜசேகர், ராது எனப்படும் ரோஹிணி, ரோஹிணி வேறு ஒருவர், ரகுவரனின் மனைவி, இவர் வேறு ஒருவர், ராது எனப்படும் ரோஹிணி இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார்கள். ரவி இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகி நிழல்கள் ரவியானார். அண்மை காலங்களில் மறைந்த ராஜசேகர் என்ற நடிகர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். சந்திரசேகர் நடித்திருக்கின்றார். நல்லது உறவுகளே, நிழல்கள் திரைப்படம் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்தார் பாரதிராஜா. ஆனால் நிழல்கள் திரைப்படம் தோல்வியை தழுவியது. காரணம், அந்த திரைப்படத்தின் முடிவு. இதே ஆண்டு, அதாவது நிழல்கள் திரைப்படம் வெளியான இதே ஆண்டு, கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அடிப்படையில் இதே கதையை ஒத்த வறுமையின் நிறம் சிவப்பு வெளியாகி அந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. பாரதிராஜாவின் இந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் கமலும் ஸ்ரீதேவியும் நடித்திருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறுக்குரிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அனைவரின் சார்பாகவும் கூறிக்கொள்கின்றோம். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே நல்லதொரு அருமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வைத்தியநாதர் ஞானலிங்கம். வை ஞானலிங்கம், நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியிலே இடம்பெறப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய அருமையான ஒரு முதலிரவு காட்சி பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி. குமார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை 60 நாள். விஜயகுமார், ஸ்ரீவித்யா, வை. விஜயா மற்றும் பலரும் நடித்த ஆசை 60 நாள் கருப்பு வெள்ளை திரைப்படம் 1976 கருப்பு வெள்ளையில் வெளியானது. இந்த பாடலை இயற்றியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடல் காட்சியில் விஜயகுமாரும் வை. விஜயாவும். ஆசை 60 நாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல் முதல் பாடலாக உங்களுக்காக.

0: கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இனிமையான கானங்கள். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேன் சிந்ததே வானம். 1975 ஆண்டு வெளியான தேன் சிந்ததே வானம் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக ஜெயசித்ராவும் கமலஹாசனுக்கு ஜோடியாக ராணி சந்திராவும் நடித்திருந்தார்கள். ரா சங்கரன் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். கவிஞர் வாலி எழுதிய பாடலை கே ஜே ஜேசுதாஸ் பாடுகிறார் நடிகர் சிவகுமாருக்காக. இதோ தேன் சிந்ததே வானம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான கானம் உங்களுக்காக.
1: உன்னிடம்

பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். குழலோசை குயிலோசை என்று மொழி.

கத்தினால் நான் சொல்லும் கானம் உண்டோ ராகத்தினான். கார்கால குளிரும் மார்கழிப்பனியும் கண்ணே உன் கை சேர தனியும் கார்கால

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேன் சிந்துதே வானம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ ராகங்கள். 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் வாயிலாக ரஜினிகாந்த் தமிழ் சினிமா உலகுக்கு அறிமுகமானார். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீவித்யா, மேஜர் சுந்தரராஜன், ஜெயசுதா, நாகேஷ், கவியரசர் கண்ணதாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும். மகதி என்னும் புதியதொரு ராகத்தில் இந்த பாடல் இசையமைக்கப்பட்டது. ஹிந்தி மொழியில் கமலஹாசன், ஹேமமாலினி, ராஜ்குமார், பத்மினி கோலாபுரி ஆகியோர் நடித்திருந்தார்கள். தெலுங்கு மொழியில் முரளி மோகன், நரசிம்மராஜு, ஸ்ரீவித்யா, மாதவி, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பல விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றுக்கொண்டது. இதோ உங்களுக்காக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ ராகங்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. கேஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபார்வை. கமலஹாசனின் 100வது திரைப்படம் ராஜபார்வை. 81வது ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கமலஹாசன், மாதவி, ராஜலட்சுமி பார்த்த சாரதி, சித்ரா, எல் வி பிரசாத், வைஜி மகேந்திரன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் உருவான ராஜபார்வை திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். கபீர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடலை கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கின்றார் கமலஹாசனுக்காக. இதோ உங்களுக்காக ராஜபார்வை திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபார்வை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கே ஜி ஜோசுதாஸ் பாடிய அருமையான பாடல்களின் தொகுப்பாக நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வு என் பக்கம். நவரச திலகம் முத்துராமன் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார் லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீகாந்த், கே பாலாஜி, எஸ் வரலட்சுமி, அபர்ணா, எம் பானுமதி மற்றும் பலரும் நடித்த வாழ்வு என் பக்கம் திரைப்படம் கருப்பு வெள்ளையில் 1976 வெளியானது. கிருஷ்ணனும் பஞ்சுவும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசன் எழுதிய பாடலை கே ஜே ஜேசுதாஸ் பாட பி எஸ் சசிரேகா ஹம் பண்ணியிருப்பார். காட்சியில் முத்துராமனும் லக்ஷ்மியும். இது வாழ்வு என் பக்கம் திரைப்பட பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வு என் பக்கம். சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். கேஜி ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்களின் தொகுப்பிது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாளை நமதி. 1975 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிக்க சந்திரமோகன், லதா, வெண்ணராடை நிர்மலா, எம் என் நம்பியார், நாகேஷ், ராஜஸ்ரீ, சோமன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வண்ண திரைப்படமான நாளை நமதே சேது மாதவன் இயக்கத்தில் வெளியானது. மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை வாலி எழுத கே ஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கின்றார். காட்சியில் எம்ஜிஆரும் லதாவும். இது நாளை நமதே திரைப்பட பாடல் உங்களுக்காக.

என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே உன் கை அணைக்க.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாளை நமதே. மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னபூரணி. 1978 வெளியான அன்னபூரணி கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் நாயகன் நாயகியாக முத்துராமனும் கே ஆர் விஜயாவும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் பஞ்சு இருவரின் இயக்கத்திலும் உருவான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் கே ஆர் விஜயாவும். இது அன்னபூரணி. அன்னபூரணி திரைப்படத்தை இயக்கிய கிருஷ்ணனும் பஞ்சுவும் அந்த காலங்களில் முதன் முதலில் 1944 பூம்பாவை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குநர்களாக அறிமுகமாகி தொடர்ச்சியாக பைத்தியக்காரன், நல்ல தம்பி, ரத்னகுமார், பராசக்தி, கண்கள், இரத்த கண்ணீர், குலதெய்வம், புதையல், மாமியார் மெச்சிய மருமகள், திலகம், தெய்வப்பிரவி, அன்னை, குங்குமம், வாழ்க்கை வாழ்வதற்கே, சர்வர் சுந்தரம், குழந்தையும் தெய்வமும், பெற்றால் தான் பிள்ளையா, உயர்ந்த மனிதன், அன்னையும் பிதாவும், எங்கள் தங்கம், அனாதை ஆனந்தன், ரங்கராட்டினம், பிள்ளையோ பிள்ளை, இதய வீணை, பூக்காரி, சமையல்காரன், கலியுக கண்ணன், பத்துமாத பந்தம், வாழ்ந்து காட்டுகிறேன், அணையா விளக்கு, இப்படியாக எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார்கள் கிருஷ்ணனும் பஞ்சுவும். அன்னபூரணி திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக

உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும். உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும். எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அதை என்னவென்று எடுத்து சொல்ல தெரியலே. ஐ டோன்ட் நோ ஐ லவ் யூ, ஐ டோன்ட் நோ ஐ லவ் யூ. உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும். எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அதை என்னவென்று எடுத்து சொல்ல தெரியலே.

உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும், எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அதை என்னவென்று எடுத்து சொல்ல தெரியும்.

மே சங்கத்தமிழில் பொங்கும் கவியே, உனை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும், எத்தனையோ ஆசை இந்த மனசிலே, அது என்னவென்று எடுத்து சொல்ல

உதட்டை மெதுவாய் கடித்தால் சொல்ல தயக்கம் என்றாகும். கடைக்கண் விழியால் சிரித்தால் இன்னும் நெருக்கம் உண்டாகும். அகத்தின் ஆழ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னபூரணி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்களின் தொகுப்பு இது. அதிகமான காட்சிகள் அமெரிக்காவில் படமாக்கப்பட்ட திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. 1979 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கே.ஆர். விஜயா, யு. வாஷிங்டன், ஜெய்சங்கர், சீமா, ரவிக்குமார், விதுபாலா, நாட்டிய பேரொளி பத்மினி, ரீனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஐ.வி. சசி இயக்கத்தில் உருவான ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். கண்ணதாசன் எழுதிய பாடலை கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கின்றார். காட்சியில் ஜெய்சங்கரும் சீமாவும். இந்த திரைப்படத்தை இயக்கிய ஐ.வி. சசி தமிழில் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படத்தை 79 இயக்கியிருந்தார். ஏனென்றால் மிகவும் பழையதொரு அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படமும் இருக்கின்றது. இது வேறு திரைப்படம். பகலில் ஓரிரவு, குரு, காளி, இல்லம், கோலங்கள், இப்படியாக பல திரைப்படங்களை தமிழில் இயக்கியவர் ஐ.வி. சசி. மலையாளத்தில் ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர். இவருடைய மனைவிதான் நடிகை சீமா. ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்

வளமான பூமியில் சுகமான கலைகள், அழகான காதலது விளையாடும் நிலைகள்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். 1978 வெளியான முள்ளும் மலரும் வண்ண திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஃபடாஃபட் ஜெயலட்சுமியும் ரஜினியின் தங்கையாக ஷோபாவும் நடிக்க ஷோபாவின் காதலராக சரத்பாபு நடித்திருந்தார். இந்த பாடல் காட்சியில் சரத்பாபு ஷோபா. ஜே. மகேந்திரன் இயக்கத்தில் உருவான முதல் திரைப்படம். பல திரைப்படங்களுக்கு கதை எழுதிய மகேந்திரன் இந்த திரைப்படத்தின் வாயிலாக தமிழில் இயக்குனராக அறிமுகமானார். இந்த பாடலை கண்ணதாசன் எழுத இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். மலையாள மொழியில் மது, ஜெயன், ஸ்ரீவித்யா, சுகுமாரி மற்றும் பலரும் நடிக்க மலையாள மொழி திரைப்படத்திற்கு மெல்லிச மன்னர் M.S. விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். ஹிந்தி மொழியில் இதே கதை வெளியான பொழுது மிதுன் சக்கரவர்த்தியும் பத்மினி கோலாபுரியும் நடிக்க பப்பி லஹரி இசையமைத்திருந்தார். தெலுங்கு மொழியிலும் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டது. இதோ முள்ளும் மலரும் திரைப்படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடல் உங்களுக்காக.

செந்தாழம் பூவில் வந்தாடம் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடம் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி

இளைய பருவம் நேரில் வந்தால் தேடும் சொர்க்க சிந்தனை இதழை.

ஒட்டுது. மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, புவாசம் மேடை போடுதம்மா,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெய்வம் பேசுமா. 1971 ஆண்டு வெளியான தெய்வம் பேசுமா கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் ஏவிஎம் ராஜன், சி எல் ஆனந்தன், பெண்ணராடை நிர்மலா, சந்தியா ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். புலவர் புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தார்கள். தெய்வம் பேசுமா திரைப்படத்தை இயக்கியவர்கள் சின்னி மற்றும் சம்பத். கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்தியா ராணியும். இது தெய்வம் பேசுமா திரைப்பட பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெய்வம் பேசுமா. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பேரும் புகழும். முத்துராமன், சுஜாதா, சேகர், சத்யபிரியா, சௌகார் ஜானகி மற்றும் பலரும் பேரும் புகழும் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை கண்ணதாசன் எழுத, பேரும் புகழும் திரைப்படத்தை முக்தா வி சீனிவாசன் இயக்கியிருந்தார். கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் சுஜாதாவும். இது பேரும் புகழும் திரைப்பட பாடல்.

என்றாய், தலை முழுகாமல் இருக்கின்றாய். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அருமையான பாடல்களை உங்களுக்காக நாம் வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிமையான, ரம்யமான, ஆரோக்கியமான, சந்தோஷமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினோடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இந்த பாடல். இன்னொரு பாடல் வைரம் என்ற திரைப்படத்தில், இரு மாங்கனி போல் இதழோரம் இங்குது மோகம், மணிமாளிகை போல் ஒரு தேகம் பாடுது ராகம், இங்குது மோகம். அவள் என்றால் அது நானும் அவளும் இந்த பாடல். இன்னொரு பாடல் வைரம் என்ற திரைப்படத்தில், இரு மாங்கனி போல் இதழோரம் இங்குது மோகம்,

பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 1948 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்புத்திரை, அறிவாளி, மருதநாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன். பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டனர். ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம், பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன்தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி, ஆர் எஸ் மனோகர் ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன் வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி யசோதையாக கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 77 வெளியான

திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

Ding, குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல். உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணி சொல். உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூ வாடல் வாடையில் தொடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க.

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெறிக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

0: உறவுகளே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யார் என்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார்.
1: நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும் நடப்பது நல்ல

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் பி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவரில்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர்தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான் தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம் உன்னை

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர்தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை, என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிராடை மூர்த்தி உத்தரவன்றி உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிராடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ் பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயப்பிரபா. ஜெயப்பிரபா யாரென்றால் துணிவே துணை என்ற ஒரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயப்பிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிராடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.
காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. பெண்களை பார்த்ததும் கொண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கொண்களை

கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோ. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ரா இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கியாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர் ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கியாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிச மேனர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர், கணேஷ், நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வழமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

கட்டப்படுகிற பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேரே சின்ன சின்ன காலெடுத்து வா.

வா தென் பலா நீதானோ, தென்றல் உலா நீதானோ, பால் நிலா நீதானோ, பருவக்கலை நீதானோ. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தா

நேடி ஹே ஹே ஹே ஹே மெத்தையில் உலவும் சீமாட்டி அத்தனை சுகமும் தாரேண்டி நான் மனம் முடிக்க சிறை எடுக்க துணி

நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு, பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்த

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா, இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

பூத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா. தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம் 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர். எல் வைத்தியநாதன் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனால் பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

ஒலித்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம், மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியுடன், ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும், சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன், சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 1963 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி.
நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 ஆம் ஆண்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்லாரீஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார் அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80க்குள் 76 வரை, அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்லாரீஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை ஆத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ் வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள், ஐயன் மூர்த்தி அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா? வர வேண்டும் மகாராஜா, வரவேற்கும்.

வல்லவனுக்கு மின்னும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு உந்தன் பார்வை காரம்பு. வல்லவனுக்கு மின்னும் மண்ணும் தூரும்பு, வஞ்சியருக்கு

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல் ஆரீஸ்வரி. பாடலை ஆத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-இல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி. சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி. சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா?

பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை குலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை

இரவு போனது, பொழுது விடிந்தது, எனது நெஞ்சிலே சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை

நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர் கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும் தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமான இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இத்தை வரை இதுநாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவரும் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான் பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனி பிள்ளை கசப்பும் இல்லை, இது ஒரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் இன்றும் உங்களுக்காக. பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம், திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜாரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள்,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி. சுஷிலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணி ஜெயராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி. மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குனர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்கம் என்று. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி. மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி. மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம் சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள். ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணி ஜெயராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரத நாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலையும் இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில். மழைக்காலம் வருகின்றது, தென்மலர் தோட்டம் தெரிகின்றது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலைச்செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல். ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல், கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில். மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்லக்கிளியே, மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்லக்கிளியே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல். மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஒலித்த பாடலை யாத்தவர் வாலிப கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகர பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக்கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக்கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக்கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவியசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கிறார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74 பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக்கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

முல்லை மலர்களின் ஆராதனை, மூக்குத்தி பூக்களின்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசி திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா? Mmm.

காதல் என் நெஞ்சை தொடும் போது என் தலைவன் வருகின்றான். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது. நடிகை ஜெயபாரதிக்காக கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை. கர்நாடக இசை பாடகி. பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர் ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி பிரித்தானியாவில், பிற்பகல் 2 மணி கனடாவிலே, காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி காலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் அனைவருக்காகவும் வணங்கிக் கொண்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைகின்றேன். ஆண்டவா, எல்லோரையுமே காப்பாற்று. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? பொதுவாக பழைய தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி. இன்றும் அதே போல உங்களுக்காக அந்த காலத்து திரைப்படங்கள், அவற்றில் இடம்பெறும் பாடல்கள், அந்த திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கும் வேளை இது. நீங்களும் எதிர்பார்ப்புடன் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு, ஆம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. உங்களில் பலரும் அறிந்தவர்தான் நடிகையும் பாடகியுமான எஸ் வரலட்சுமி. என்ன அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு பெக்யூலியர் வாய்ஸ், அற்புதமாக பாடுவார். சங்கதிகள் எல்லாம் சரளமாக விழும் அவருடைய குரலில். எவ்வளவு கடினமான சங்கதி என்றாலும் அனாயாசமாக, இலகுவாக அதனை பாடிவிடுவர். அந்தளவு தூரத்திற்கு அவருடைய குரலில் அத்தனை நெளிவு சுழிவுகளும் வந்து போகும். அவர் பிறந்தது ஆந்திராவில். அப்படி என்றதும் உங்களுக்கு உடனே தெரிந்திருக்கும் தாய்மொழி தெலுங்கு. இருந்தும் எத்தனை தமிழ் திரைப்படங்கள் அவர் நடித்தது! அதிகமாக அவர் நடித்திருந்தால் தமிழ் திரைப்படங்களில் அந்த திரைப்படங்களில் பாடியும் இருப்பார். அப்படியாக அவர் பாடிய ஒரு திரைப்படம் தான் இது. இவருக்காக வேறு யாரும் தமிழில் பின்னணி பாடியதாக தெரியவில்லை. அவருக்காக அவரே பிளேபேக் பாடியிருக்கின்றார். 1925 பிறந்தவர். இப்பொழுது அவர் இல்லை. இருந்தாலும் இந்த பாடலும் அவரை நினைவுபடுத்தும் பாடல்தான். அபூர்வமான ஒரு பாடல் என்று வைத்துக் கொள்ளலாம். இவர் நடிப்பில், அதாவது ஒரு சிறுமியாக, 2 மொழிகளில், தமிழ் தெலுங்கு மொழிகளில், 1937 வெளியானது பாலயோகினி. பின்பு எம்எஸ் சுப்பலட்சுமி கதாநாயகியாக நடித்த சேவா சதனம் 38, அதிலும் ஒரு சின்ன வயசு பெண்ணாகத்தான் நடித்தார். பின்பு படிப்படியாகத்தான் வளர்ந்து வளர்ச்சியடைந்து கதாநாயகியாகவும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருக்கின்றார்.
வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். அந்த காலங்களில் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்த ஒரு திரைப்படம். அதுவும் சிவாஜியின் திரைப்படம். அதில் சிவாஜியின் மனைவி இவர் தான். பத்மினி நடித்திருந்தாலும் அதில் பத்மினி ஜோடி அல்ல. அதிலே பத்மினி ஜெமினிக்கு ஜோடியாக வருவர். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் நடித்த பல திரைப்படங்களில் இவர்தான் கதாநாயகி. ஆமாம், மோகன சுந்தரம், வேலைக்காரன், இப்படியாக டி ஆர் மகாலிங்கம் தானே தயாரித்து பல திரைப்படங்களை அவற்றிலே கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். அந்த திரைப்படங்களில் பலவற்றில் இவர் கதாநாயகி. இவர் தயாரிப்பாளரும் கவிஞர் கண்ணதாசனின் சகோதரருமான ஏ எல் சீனிவாசன் அவர்களை திருமணம் புரிந்து கொண்டவர். ஏ எல் சீனிவாசன் தன்னுடைய ஏ எல் எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரித்த சில திரைப்படங்களிலும் இவர் நடித்திருக்கின்றார். கந்தன் கருணை திரைப்படம் உட்பட, கந்தன் கருணை, சினிமா பைத்தியம், இவையெல்லாம் ஏ எல் எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திரைப்படங்கள். அந்த திரைப்படங்களில் இவரும் நடித்திருக்கின்றார். சரி, எஸ் வரலட்சுமி, ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் சிவாஜியின் தமக்கையாக நடித்திருப்பார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் எம்ஜிஆரின் தாயாக நடித்திருப்பார். இப்படியாக நல்லதொரு குணச்சித்திர நடிகை, கதாநாயகி, குணச்சித்திர வேடங்களின் வில்லியாகவும் நடித்திருக்கின்றார். கந்தன் கருணை திரைப்படத்தில் இந்திராணியாக நடித்திருப்பார். அப்படியே சிவலிங்கத்தின் முன்னால் நின்று அவர் பாடும் பாடல் எல்லோரையும் முருக வைத்துவிடும். கந்தன் கருணையில் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திரைப்படம். வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா. இந்த பாடல் முன்னோர்க்கும் முன்னவா, மூண்ட கதை சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா, அப்படி ஒரு பாடல். தாய் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது இந்த பாடல். சிவாஜியின் தாயாக நடித்திருப்பார். தாய் பாத்திரங்களிலும் அமர்க்களப்படுத்தி விடுவார். தமிழ் வசனங்கள் இவருக்கென்றே எழுதப்பட்டன. சில திரைப்படங்களில் பூவாதலையா, பணமா பாசமா, உயிராமானமா, இந்த திரைப்படங்களை பார்த்தவர்களுக்கு புரியும். அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்துடன், மிடுக்குடன், பணத்திமிர் கொண்ட மாமியாராக, தாயாக நடிக்கும் பொழுது தூள் கிளப்பி விடுவார். அதே போலத்தான் ஏழை தாயாக வந்தாலும் சிறப்பிப்பார். 74 கருப்பு வெள்ளையில் வெளியானது தாய். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன், கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா மற்றும் எஸ் வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் அல்லவா. அவர் இப்பொழுது இல்லை. எம் ஆர் ராதாவின் மகனான எம் ஆர் ஆர் வாசு, வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், சிஐடி சகுந்தலா எனப்படும் ஏ சகுந்தலா மற்றும் பலரும் நடித்த திரைப்படம்தான் தாய். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு. இந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான். தாய் திரைப்படத்தை இயக்கியவர் பிரபல இயக்குனரான டி யோகானந்த். சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பெருமைக்குரியவர் டி யோகானந்த். எம்ஜிஆரின் திரைப்படங்களையும் இயக்கியவர். அற்புதமான ஒரு இயக்குனர் தான் டி யோகானந்த். எஸ் வரலட்சுமி, தனக்குத்தானே பாடும் பாடல். இப்பொழுது அந்த பாடலை முதல் பாடலாக உங்களுக்கு தருவதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. கணவருக்காக, தாலி பாக்கியத்துக்காக ஆண் அம்மனிடம் வேண்டி பாடும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தாய் திரைப்படத்தில் எஸ் வரலட்சுமி பாடிய பாடல்.

அப்பாய் சிவசக்தி என் மாங்கல்யம் காப்பா. வேண்டி பாடும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தாய் திரைப்படத்தில் எஸ். வரலட்சுமி பாடிய பாடல்.

புரிவாய் சிவசக்தி, மங்களம் காப்பாய் சிவசக்தி, என் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, என் குலநலம் காப்பாய் சிவசக்தி.

காப்பாய் சிவசக்தி. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 கருப்பு வெள்ளியில் வெளியான தாய். நடிகர் திலகத்தின் தாயாக இந்த திரைப்படத்தில் நடித்த எஸ் வரலட்சுமி, தராசு, தங்கச் சுரங்கம் போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் தாயாக நடித்தார். சிவாஜிக்கு தமக்கையாக இவர் நடித்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படமான ராஜராஜ சோழன். சிவாஜியின் மனைவியாக எஸ் வரலட்சுமி நடித்த திரைப்படம் 1959 முழுநீள டெக்னிக் கலரில் வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன். அதன் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். அந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு. ஒலித்த பாடல் அந்த காட்சி எப்படி பெற்றது என்பதை உங்களுக்கு நான் எடுத்துரைத்திருந்தேன். திரைப்படத்தின் இயக்குனர் டி யோகானந்த், கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அந்த பாடல்கள்

இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இது மறக்க முடியுமா? மறக்க முடியுமா நிகழ்ச்சியை சிறப்பிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை சுற்றும் உலகம். கதாநாயகி ஒரு பெருத்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திர அமைப்பு. இப்படி பல திரைப்படங்கள் வெளியாகின. அரங்கேற்றம் பிரமிளா, அவளது தொடர்கதை சுஜாதா. இப்படியாக உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த திரைப்படம் உன்னை சுற்றும் உலகம், நங்கூரம் என்று ஒரு திரைப்படம், லக்ஷ்மி கதாநாயகி, இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு, நங்கூரம் லக்ஷ்மி. இப்படியாக ஒரு அருமையான பாத்திரத்தை ஏற்று பல நடிகர் நடித்திருக்கின்றார்கள். அதுதான் கூறுவார்கள், ஹெவியான ஒரு ரோல் என்று. அப்படி ஒரு அருமையான பாத்திரத்தை உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தில் ஏற்றார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா கடைசி காலங்களில், அதாவது அரசியலுக்கு வரும் முன்னர் கடைசி காலங்களில் நடித்த சில திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. கருப்பு வெள்ளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா, விஜயகுமார், மலையாள நடிகர் வின்சென்ட், ஸ்ரீதேவி, விதுபாலா, சாவித்ரி, பிரமீளா, ஜீவர்லக்ஷ்மி, எஸ்வர் லக்ஷ்மி, கமலஹாசன், ஏவிஎம் ராஜன் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் நவநீதா பிக்சர்ஸ் சார்பில் வெளியானது. திரைப்படத்தை இயக்கியவர் ஜி சுப்பிரமணியம் செட்டியார். வாலி எழுதிய பாடல், இசையமைப்பாளர்களோ கவிஞர் வழங்கிய தேவரின், இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். பி சுஷிலா பாடிய பாடல் இது. இந்த காட்சியில் வாயசைத்து பாடி நடித்தவர்கள் விதுபாலா. விதுபாலாவை உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் விதுபாலா. எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் முத்துராமனுக்கு அவர்தான் ஜோடியாக நடித்தார். பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் விஜயகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அவர்தான். இன்னமும் சில திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் விதுபாலா வாயசைத்து பாடி நடிக்க அவருடன் இணைந்து வின்சென்ட் நடித்திருப்பார். இன்னொரு பக்கம் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட காதல் காட்சியையும் காட்டுவார்கள். நல்லதொரு குடும்ப கதை. ஒலிக்கப் போகும் பாடல் இன்பமான பாடல், சோக பாடலும் இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்த ஜெயலலிதாவிற்கு விருதும் கிடைத்தது. அந்த திரைப்படத்தில், அதாவது உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலையாள மொழியில் அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் விதுபாலா, தமிழை விட. இதோ 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தில் பி சுஷிலா பாடிய பாடல். பாடலாசிரியர் வாலி, இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இப்பொழுது அந்த பாடல் உங்களுக்காக. Mmm.

சீதாவை தேடி ஸ்ரீராமன் வந்தான், நீதானே என் வாழ்வை என்றான். மை கொண்ட கண்ணும் மலர் கொண்ட குழலும், மை கொண்ட கண்ணும் மலர் கொண்ட குழலும்.

வண்ணம் கொஞ்சம் வளையோசை எல்லாம் விளையாட்டு பெண்ணென்று சொல்லும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான உன்னை சுற்றும் உலகம். பி. சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்களை உங்களுக்காக நிறைந்த செய்திகளுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். 1971 கன்னட மொழியில் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவருடன் இணைந்து ஜெயந்தி மற்றும் ஆர்த்தி பேபி ராணி நடிப்பில் வெளியானது கஸ்தூரி நிவாச என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கன்னட திரையுலகின் பிரபல இசையமைப்பாளர்களில் ஒருவரான ஜி கே வெங்கடேஷ். இவர்தான் இளையராஜாவின் குரு. நீண்டகாலம் ஜி கே வெங்கடேஷிடம் இளையராஜா கிட்டாரிஸ்டாக பணியாற்றியவர். தமிழில் ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்த திரைப்படங்கள் குறைவு, ஆனால் கன்னடத்திலோ அதிகம். அந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பின்பு அந்த கதையை சிவாஜியிடம் கூறப்போக, சிவாஜிக்கு அந்த கதை பெரிதாக பிடிக்கவில்லை. ஏனென்றால் படத்தின் பிற்பகுதியை கவனித்தால் சோகம் நிறைந்ததாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நிறைந்த சோகம் என்ற காரணத்தினால் அவர் தவிர்த்து விட்டார். அந்த வேளையிலே அந்த திரைப்படத்தை இயக்குவதாக இருந்த இயக்குனர் பிரபல இயக்குனரான கே சங்கர், சிவாஜி மறுத்ததால் அந்த எண்ணம் கைவிடப்பட்டு விட்டது. பின்பு ஒரு வருடம் கழித்து அந்த திரைப்படத்தை மீண்டும் சிவாஜியை வைத்து எடுத்த பொழுது கே சங்கர் இயக்குனர் அல்ல, சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஏ சி திருலோகச்சந்தர். அந்த திரைப்படம்தான் அவன்தான் மனிதன். 1975 ஈஸ்மன் கலரில் வெளியாகி திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது அவன்தான் மனிதன். ஏ சி திரிலோகச்சந்தர் இயக்கிய சிவாஜியின் முதல் திரைப்படம் எது என்று நினைக்கின்றீர்கள்? நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி சிவாஜி நாயகனாக நடிக்க வைத்து எடுத்த திரைப்படமான தங்கை. அதுதான் சிவாஜியை வைத்து ஏ சி திரிலோகச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படம். இந்த அவன்தான் மனிதன் திரைப்படம் நடிகர் திலகத்தின் 175வது திரைப்படம் என்ற சிறப்புக்குரியது. சிங்கப்பூரிலும் இந்த திரைப்படத்தின் காட்சிகள் படமாக்கப்பட்டன. சிவாஜி மஞ்சுளா சம்பந்தப்பட்ட காட்சிகள் சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டன. முற்று முழுதாக என்று பார்த்தால் ஸ்டீரியோபோனிக் டெக்னாலஜி முறையில் எல்லா பாடல்களுமே ஒலிப்பதிவு செய்யப்பட்ட முதல் திரைப்படம் 78 வெளியான பிரியா. ஆனால் இந்த திரைப்படத்திலும் இந்த பாடலை கேட்டால் தெரியும் எந்த பாடல்.

கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே. இந்த பாடல் ஸ்டீரியோபோனிக் டெக்னாலஜி முறையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். ஆனால் எல்லா பாடல்களுமே இந்த முறையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட திரைப்படம் என்றால் அது 78 வெளியான பிரியா இளையராஜா இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தின் அவன்தான் மனிதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. வாணி ஜீராம் பாடியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்துடன் இணைந்து கலைச்செல்வி ஜெயலலிதா, மஞ்சுளா, நவரச திலகம் முத்துராமன், குணச்சித்திர நடிகரான மேஜர் சுந்தரராஜன், எம் ஆர் ஆர் வாசு, ஷோ, ஜே பி சந்திரபாபு, குமாரி சச்சு, பேபி சுமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்காக சில பாடல்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் பாடியிருக்கின்றார். அவற்றில் இதுவும் ஒன்று, அவன்தான் மனிதன் திரைப்படமும் ஒன்று. இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் வாணி ஜீராம் பாடியது கலைச்செல்விக்காக, கண்ணதாசன் எழுதிய பாடல் மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில்.

கண்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்த

சிவதையின் குரலோ. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 ஈஸ்மன் கலரில் வெளியான அவன்தான் மனிதன். நடிகர் திலகத்தின் 175வது திரைப்படம் என்ற பெருமை பெற்ற திரைப்படம் இது. வாணி ஜெயராம் பாடிய பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். பாடல் காட்சியில் பிரதானமாக கலைச்செல்வி ஜெயலலிதா. ஆமாம், காட்சியில் பலரும் நிற்கலாம். பேபி சுமதி இருக்கின்றார். அது மாத்திரமில்ல, சிவாஜி கணேசன் இருப்பார். வாயசைத்து பாடி நடித்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? பழந்தமிழ் சினிமா பிரியர்களே, ரசிகர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான ஒரு வரப்பிரசாத நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆமாம், பிரபல நடிகர் விஜய்காந்த் நடித்த முதல் திரைப்படம் எது? 1979 கலரில் வெளியான இனிக்கும் இளமை, இதிலே அவர் வில்லன். திரைப்படத்தில் நாயகன் சுதாகர் மற்றும் ஸ்ரீகாந்த், ராதிகா, மீரா மற்றும் பலரும் நடித்த இனிக்கும் இளமை திரைப்படத்தின் பாடல்களை புலவர் மேரியும் திரைப்படத்தின் இயக்குநரான MA காஜாவும் எழுதியிருந்தார்கள். இனிக்கும் இளமை திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். திரைப்படத்தை தானே தன்னுடைய சொந்த செலவில் சொந்த பணத்தில் தயாரித்து கதை எழுதி இயக்கியவர். 70களின் இறுதி காலங்களில் மிகவும் பிரபலமாக திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருந்த MA காஜா. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதைத் தொடர்ந்துதான் விஜயகாந்த் தூரத்து இடி முழக்கம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அதனைத் தொடர்ந்து அகல் விளக்கு திரைப்படம் ஷோபாவுடன் நடித்தார். வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. ஒரு காலத்தில் வானொலியில், குறிப்பாக இந்திய வானொலிகளில் மிகவும் பிரபலமாக ஒலித்த பாடல், எத்தனையோ வருடங்களாக ஒலிக்கவில்லை. இப்பொழுதும் அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில், அதுவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வான்பரப்பினூடாக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

திறமை உன்னிடம் இருக்க, உன்னிடம் இருக்க. சந்திர ஒளியில் சுந்தர மலர்கள் சிரிக்கவில்லையா? சிரிக்கும் மலரில் செந்தேன் துளிகள் சுரக்கவில்லையா? சந்திர ஒளியில் சுந்தர மலர்கள் சிரிக்கவில்லையா? சிரிக்கும் மலரில் செந்தேன் துளிகள் சுரக்கவில்லையா? சுரக்கும் தேனை குடிக்கும் வண்டு மறக்கவில்லையா? பறக்கும் வண்டு மலருள் சென்று திளைக்கவில்லையா? இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு, சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு.

இல்லையா? தவழும் தென்றல் காற்றின் கொழுமை தழுவவில்லையா? இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு, சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு, உன்னிடம் இருக்கு. தங்கம் மனதில் கொஞ்சம் எண்ணம் தங்கவில்லையா? மங்கை வண்ணம் மனதில் நின்று மயக்கவில்லையா? தங்கம் மனதில் கொஞ்சம் எண்ணம் தங்கவில்லையா? மங்கை வண்ணம் மனதில் நின்று மயக்கவில்லையா? சிட்டு குருவி சேர்ந்து பேசி பார்த்ததில்லையா? சின்ன பெண்ணின் பாட்டு இன்னும் புரியவில்லையா? இனிக்கும் இளமை என்னிடம் இருக்கு, சுவைக்கும் வளமை உன்னிடம் இருக்கு.

இயலாமை என்னிடம் இருக்கு, சுமைக்கும் வாழாமை உன்னிடம் இருக்கு, உன்னிடம் இருக்கு. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 79 வெளியான வண்ண திரைப்படமான இனிக்கும் இளமை. வாணி ஜெயராம் பாடிய அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடலும் எத்தனையோ வருடங்கள் ஒலிக்கவில்லையே. அதுவும் ஒரு பெண் போதையில் பாடுவது போல பாடினால் அதுவும் வில்லனாக நடிக்கக்கூடிய பலரின் நடுவில் தள்ளாடி பாடுகிறாள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம் நாடு. 1969 விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படம் நம் நாடு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நாயகன் நாயகியாக நடித்தார்கள். எல்ஆர்ஈஸ்வரி பாடிய பாடல் கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்காக. திரைப்படத்தின் இயக்குனர் யம்பு எனப்படும் யம்புலிங்கம். பாடலாசிரியர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். ஏற்கனவே 1965 விஜயா புரொடக்ஷன் சார்பில் பி நாகிரெட்டி தயாரிப்பில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படமும் விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் பி நாகிரெட்டியும் எம் ஜி சக்கரபாணியும் தயாரித்த திரைப்படம். பி நாகிரெட்டியும் சக்கரபாணியும் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி அல்ல, வேறு ஒரு சக்கரபாணி. திரைப்படமும் வெற்றிகரமாக 100 ஓடியது. 69 வெளியாகி தெலுங்கில் கதாநாயக்குடு என்ற பெயரில் 69 தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான என் டி ராமாராவும் ஜெயலலிதாவும் நடிக்க திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. தமிழில் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் டி வி ராஜு. ராணி, யார் குழந்தை, கனிமுத்து பாப்பா இவற்றின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. திரைப்படங்கள் வெற்றியடைந்ததனால் ஹிந்தி மொழியிலும் 72 ஹிந்தியின் பிரபல நடிகரான ராஜேஷ் கன்னா, பிரபல நடிகையான மும்தாஜ் நடிக்க ஆப்னா தேஷ். இது இலங்கையிலும் திரையிடப்பட்டது. ஆப்னா தேஷ் என்ற பெயரில் வெளியானது 72. அந்த திரைப்படத்தையும் தமிழ் திரைப்படம் நம் நாடு, அதனை இயக்கிய ஜம்புவி இயக்க ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தார் ஆர் டி பர்மன். இப்பொழுது உங்களுக்காக இந்த பாடலை நான் வழங்கப் போகின்றேன். நம் நாடு திரைப்படத்தில் எல்ஆர்ஈஸ்வரி பாடிய பாடல் கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்காக. இதோ

கடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு, விடிஞ்சாலும் தெளிஞ்சாலும் நமக்கென்ன ஆச்சே.

0: வாகுத்தல் உறவாகும் கழித்தல் பொழுதாகும் வகுத்தல் உறவாகும் கழித்தல் பொழுதாகும் கூட்டல் பெருக்கல் சுகம் என்பதாகும் இதுவே கணக்காக இருப்பேன் உனக்காக இதுவே கணக்காக இருப்பேன் உனக்காக இதைவிட சுவை ஏது விளையாடவாம்
1: யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்யய்

ப்ளீஸ் கம். குடிகாரன் பீச்சு விடிஞ்சாலே போச்சு, விடிஞ்சாலும் தெளிஞ்சாலும் நமக்கு என்ன ஆச்சே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 69 விஜயா இன்டர்நேஷனல் சார்பில் ஈஸ்மன் கலரில் வெளியான நம் நாடு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்படம். எல்ஆர் பாடிய அந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதா. ஒலித்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் இந்த பாடலையும் சேர்த்தால் எப்படி இருக்கும்? எஸ் ஜானகி குரலில் ஒலித்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியே ஹனி வாய்ஸ் அல்லவா எஸ் ஜானகி இப்பொழுது பாடுவதில்லை. 77 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் அவர்கள், கே பாலச்சந்தர் திரைப்படம், அதுவும் முக்கோண காதல் கதை. கேட்கவா வேண்டும்? கமலஹாசன், ரஜினிகாந்த், ரவிக்குமார் என்ற இந்த மூன்று பாத்திரங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டவர் சுஜாதா, திரைப்படத்தின் நாயகி, மற்றும் குமாரி பத்மினி என்ற நடிகை இருந்தவர். அவர் குட்டி பத்மினி, கன்னட நடிகை லீலாவதி. இந்த கன்னட நடிகை லீலாவதி கன்னட மொழியில் ஏராளமான திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். தமிழில் குறைவு. தமிழில் இவர் கதாநாயகியாக ஓரிரு படங்களில் நடித்தார். அதில் முக்கியமான திரைப்படம் கார்த்திகை தீபம். அசோகன் ஹீரோவாக நடிக்க அவருக்கு இணையாக லீலாவதியும், இரவும் பகலும் வசந்தாவும் நடித்திருந்தார்கள். அதில் அவர் கதாநாயகி லீலாவதி, கார்த்திகை தீபம் திரைப்படத்தில். அவர்கள் திரைப்படம் ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். ஆம், படம் தோல்விதான், என்ன செய்வது? ஆனால் ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருதை சுஜாதா பெற்றுக்கொண்டார். இந்தியன் பனோராமாவுக்கு தகுதி பெற்ற திரைப்படமாக தெரிவானது. பாடல் காட்சியில் சுஜாதா தெலுங்கு மொழியில், பின்பு 79 இடி கதா காடு என்ற பெயரில் வெளியான போது அதிலே கமலஹாசன் தமிழில் ஏற்ற வேடத்தை ஏற்று நடித்திருந்தார். சுஜாதாவுக்கு பதிலாக சரிதா நடிக்க, மற்றும் சிரஞ்சீவி, சரத்பாபு, ரமா பிரபா ஆகியோரும் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்தையும் தமிழ் திரைப்படத்தைப் போல இயக்கியவர் கே பாலச்சந்தர் தான். தமிழைப் போலவே தெலுங்கு திரைப்படத்திற்கும் எம் எஸ் விஸ்வநாதனை இசையமைத்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது அவர்கள் திரைப்படத்தில். இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை நான் வழங்குகின்றேன். இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா. கைப்பிடித்த நாயகனும் காவியத்த நாயகனும் எப்படியோ வேறுபட்டார், என் மடியில் நீ விழுந்தாய். இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா.

இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில்

நான் அதில் இருக்கும் என் கதையை உன்னிடம் சொன்னேன். இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா.

0: இப்படியோ தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா.
1: ஒலித்த பாடல். 1977 கருப்பு வெள்ளையில் வெளியான அவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர். ஒரு புதுமை விரும்பி என்றுதான் கூற வேண்டும். திரைப்படங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதுமையை புகுத்தி விடுவார். இந்த திரைப்படத்தில் கூட முக்கோண காதல் கதை ஸ்ரீதர் சொல்லிய விடயம்தான் உங்களுக்கு தெரியும். நெஞ்சில் ஒரு ஆலயம், கல்யாண பரிசு போன்ற திரைப்படங்களில் ஸ்ரீதர் கூறிய விடயம் இருந்து இதில் கவனித்து பார்த்தால் தெரியும். கமலஹாசன் இந்த திரைப்படத்தில் கையில் ஒரு பொம்மையை வைத்திருப்பார். அது பேசி நடிக்கக்கூடிய ஒரு பொம்மையாக அதை சித்தரித்திருப்பார்கள். அந்த பொம்மையை வைத்தே கமலஹாசன் ஒரு பாடல் பாடுவார். ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் எஸ் மாஸ்

0: மயங்குகிறாய் இந்த பாடல் எத்தனை புதுமைகள். அவளொரு தொடர்கதை திரைப்படம், கதாநாயகி சப்ஜெக்ட். அதில் கூட கமலஹாசன் விகட கவியாக வந்து அசத்துவர்.
1: கடவுள் அமைத்து வைத்த மேடை

0: கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. விகடகவியாக அதிலே நடித்திருப்பார் கமலஹாசன். இப்படியாக பாலச்சந்தர் திரைப்படங்கள் என்றாலே நாம் திரையரங்குகளுக்கு நம்பி செல்லலாம். நிச்சயமாக அதிலே புதுமை இருக்கும். அதாவது பெண்களை முக்கியப்படுத்தி, பெண்களை மையப்படுத்தி தன் அந்த கதையை அதிகமாக அமைத்திருப்பார். ஆம், இன்று நம்முடையே இல்லை கே பாலச்சந்தர். சரி, அவருடைய படைப்புகள் தான் இந்த திரைப்படங்கள் எல்லாம். அவற்றை மீண்டும் மீண்டும் நாம் எடுத்து பார்த்து ரசிக்கும் போதும் நிச்சயமாக அந்த திரைப்படங்கள் அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் நான் வழங்கிய பாடல்கள், செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும் திரு விசு செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்மியமான மகிழ்ச்சியான பொழுதாக அமைந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1, 2, 3, 4.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை தவறாது, மிஸ் பண்ணாது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். முதலில் ஒலிக்கப் போகும் பாடல் பாடவா? How wonderful, how beautiful, hello, come here, my dear. Hi, wherever, joy forever, heaven seems to be very near. How wonderful, how beautiful, hello, come here, my dear. Hi, wherever, joy forever, heaven seems to be very near. சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை மொட்டு சிரிக்கும். சிட்டுக்குருவி பட்டு சிறகை விரிக்கும், தென்றல் பட்டு முல்லை மொட்டு விரிக்கும். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்த மேனி, கண்ணும் கண்ணும் கதைகள் சொல்லும் அன்பே வருவாய் நீ. How wonderful, how beautiful, hello, come here, my dear. Hi, forever, hi, wherever, heaven seems to be very near.

How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. How wonderful, how beautiful. Hello, come here, my dear. Hi, wherever, joy forever. Heaven seems to be very near. கேட்ட பாடல் ஞாபகம் வந்துவிட்டதா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். 1975 வெளியான மேல் நாட்டு மருமகள் வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் இறை அருட்செல்வர் ஏ பி நாகராஜன். இசை மேதை வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருந்தார்கள். திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கே எஸ் பிரசாத். எல் வி பிரசாத் அல்ல, அவர் ஒளிப்பதிவாளர் அல்ல, இவர் கே எஸ் பிரசாத். எல் வி பிரசாத் ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். இவர் கேமராமேன் கே எஸ் பிரசாத். மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்தில் சிவகுமார், அவருக்கு ஜோடியாக நடித்தவர், அதாவது பிரான்ஸ் நாட்டு அழகியான லாரன்ஸ், அவர் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரு பெண்ணாக அற்புதமாக நடித்திருந்தார். மற்றும் கமல்ஹாசன், ஜெயசுதா, ஷோ, மனோரமா, ஜூனியர் பாலையா, பூர்ணம் விஸ்வநாதன், காந்திமதி, பிரபல பாடகி உஷா உதூப், வாணி கணபதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் வாணி கணபதியும். வாணி கணபதி யாரென்றால் கமலஹாசனின் முதல் மனைவி. இருவரும் இந்த திரைப்படம் வெளியான 75 காலகட்டங்களில் காதலித்தார்கள். 78 கமலஹாசன் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்பு விவாகரத்து ஆனது. ஆம், அவர் ஒரு நடிகையாக, ஒரு கிளப் டான்சராக இதில் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் வெற்றியடைந்தது. பின்பு தெலுங்கு மொழியில் 76 அமெரிக்க அம்மாயி என்ற பெயரில் எடுக்கப்பட்ட பொழுது அதனை இயக்கியவர் சிங்கிதம் சீனிவாசராவ். அந்த திரைப்படத்தில் அனிக் சாய் மொட்டி என்ற பிரான்ஸ் நாட்டு நடிகை நடித்திருந்தார். தீபா, ஸ்ரீதர் என்ற நடிகர், ரங்கநாத், சரத்பாபு மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். தமிழ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன், தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ். தமிழ் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்தவர் கே எஸ் பிரசாத், தெலுங்கு திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல் நாட்டு மருமகள். பல கவிஞர்கள் அந்த திரைப்படத்தில் பாடல்களை யாத்திருந்தாலும் ஒலித்த பாடலை எழுதியவர் புவை செங்குட்டுவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும்
அடுத்த பாடல் எது என்பதுதானே உங்கள் கேள்வி? இதோ பாடல் வருகிறது.

அம்புலியில் கட்டில் இட்டு செம்பவழ மெத்தை இட்டு ஆடு விளையாடு. கம்பனுக்கு ஆளனுப்பும் கவிதையொன்று.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கலைச்செல்வி ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரபல ஒளிப்பதிவாளரான ஏ வின்சென்ட். 1974 வெளியான திருமாங்கல்யம் வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமன், கலைச்செல்வி ஜெயலலிதா, ஸ்ரீகாந்த், சிவகுமார், லக்ஷ்மி, பேபி ஸ்ரீதேவி, பண்டரிபாய், மேஜர் சுந்தரராஜன், சுகுமாரி, காந்திமதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் முத்துராமனும் ஜெயலலிதாவும். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமாங்கல்யம். நேயர்களே,

சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் கீழ்வானம் சிவக்கும். நாடகமாக முதலில் மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமானது. திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் மறைந்த நடிகரும் இயக்குனருமான விசு. வண்ண திரைப்படமான இதில் சிவாஜி கணேசன், சரத்பாபு, ஜெய்சங்கர், சரிதா, மேனகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கேட்ட பாடலை எழுதிய கவிஞர் கவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவு மேதை, பல திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்தவர், பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் எம் கர்ணன். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவரது தங்கையான எஸ் பி சைலஜாவும். அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சரத்பாபு மற்றும் மேனகா. நடிகை மேனகாவின் மகள்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ். அண்ணாத்தே என்ற ரஜினியின் திரைப்படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்தவர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷின் தாயார் நடிகை மேனகா ரஜினிகாந்தின் ஜோடியாக நெற்றிக்கண் என்ற திரைப்படத்தில் நடித்தவர். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரான எம் கர்ணன் அந்த காலங்களில் எல்லாம் சண்டை காட்சிகளை ஆங்கில பட பாணியில் படமாக்கியவர். அப்படி அற்புதமாக படமாக்கி கேமரா மேதை என பெயர் பெற்றவர். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீழ்வானம் சிவக்கும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக அபூர்வமான அருமையான இனிமையான கானங்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ. உள்ளம் போய் என்றது

கைகள் இரண்டும் தோளில் விழுந்து மின்னல் போடுதே, கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கைகள் இரண்டும் தோளில் விழுந்து பின்னல் போடுதே, கன்னம் இரண்டும் பின்னால் அணைந்து ஏதோ பேசுதே. கிள்ளாதே தள்ளாதே, தழு மட்டுமல்ல சங்கதி சொல்ல இது மட்டும் போதாதே.

துன்பம் உனக்கு இன்பம் கொடுக்கும் சொந்தம் அல்லவோ, என்னை பிடித்து கையில் வளைத்த துன்பம் செய்வதோ, துன்பம் உனக்கு இன்பம் கொடுக்கும்

இதுவரை போதும் அதுவரை போவோம், உறவுக்கு தடையேது அவ்வளம் போ என்றது.

கேட்ட பாடல் 1972 கருப்பு வெள்ளையில் வெளியான ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல் அது. ஞான ஒளி முதலில் நாடகமாக மேடையேற்றப்பட்டது, பின்பு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. திரைப்படமாக எடுக்கப்பட்ட பொழுது அதன் இயக்குனர் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பி மாதவன். எத்தனையோ அருமையான வெற்றி திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியவர் பி மாதவன். சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான அன்னை இல்லம் என்ற திரைப்படம்தான் பி மாதவன் சிவாஜிக்காக இயக்கிக் கொடுத்த முதல் திரைப்படம். ஞான ஒளி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், கோகுல்நாத், ஷாரதா, விஜய நிர்மலா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதில் சிவாஜியின் மகளாக நடித்தார் ஷாரதா. கேட்ட பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கேட்ட பாடல் ஞான ஒளி என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு அது சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம். இரவுகளை பார்த்ததுண்டு, உறவுகளை பார்த்ததில்லை. துடித்தேன், தவித்தேன், உனைத்தான் நினைத்தேன், சொல்லத்தான் வார்த்தை இல்லை. இரவுகளை பார்த்ததுண்டு,

கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா, 1973 ஆம் ஆண்டு வசந்தி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் உருவாகி திரையிடப்பட்ட திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் பி எஸ் ரங்கா அவர்கள்தான் சிவாஜியின் தெனாலிராமன், நிச்சயதாம்பூலம் போன்ற திரைப்படங்களையும் தயாரித்து இயக்கியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இதில் இரட்டை வேடமேற்று நடித்திருந்தார். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா இணைந்து நடித்த இறுதி திரைப்படம், வெளியான திரைப்படம் எதுவென்றால் அது பட்டிக்காட்டு பொன்னையா. எம்ஜிஆருடன் ஜெயலலிதா முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் 65 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் வண்ணத்தில் வெளியான 1001. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ராஜஸ்ரீ, எஸ் என் லக்ஷ்மி, வி நாகையா, உஷாராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ராஜஸ்ரீயும் தோன்றி நடித்திருந்தார்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டிக்காட்டு பொன்னையா. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல், Mmm.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கமலஹாசன் கதாநாயகனாக முதன் முதலில் நடிக்கத் தொடங்கிய திரைப்படம் உணர்ச்சிகள்தான். ஆனால் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறாத காரணத்தினால் பட்டாம்பூச்சி என்ற திரைப்படம் கமலஹாசன் நடிப்பில் அவர் கதாநாயகனாக நடிக்க முதலில் வெளிவந்துவிட்டது 75-இல். இது 76-இல் தான் வெளியானது. பட்டாம்பூச்சி திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயசித்ரா. உணர்ச்சிகள் மறைந்த இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். கருப்பு வெள்ளையில் வெளியான இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீவித்யா, எல் காஞ்சனா, வழமையாக நீங்கள் அறிந்த சிவந்தமன் திரைப்படத்தில் நடித்த சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த காஞ்சனா அல்ல, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நடித்த காஞ்சனா அல்ல, இவர் எல் காஞ்சனா, வேறு ஒருவர். இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் கமலஹாசனும் எல் காஞ்சனாவும். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உணர்ச்சிகள். திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல்

பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் என் எஸ் மணியம். வாலி எழுதிய பாடலை வி குமார் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, தியாகராஜன் ஆகியோர் பாடியிருந்தார்கள். அதிலே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று சொல்லும் ஆண் குரல் யாருடைய குரல் தெரியுமா? நடிகர் பிரசாந்தின் தந்தையான நடிகர் தியாகராஜன் அவருடைய குரல். ஏனைய பகுதிகளை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. ராஜநாகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். வாலியின் பாடல். திரைப்படத்தின் நாயகன் ஸ்ரீகாந்த், அண்மையில் மறைந்த ஸ்ரீகாந்த் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், மஞ்சுளா, சுபா, சுகுமாரி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் 74 வெளியான ராஜநாகம் திரைப்படத்தில். இந்த பாடல் காட்சியில் நடித்தவர்கள் ஸ்ரீகாந்தும் சுபாவும். வெண்ணிறாடை திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த். பட்டிக்காடா பட்டணமா தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக இரண்டாவது நாயகியாக அறிமுகமானவர் நடிகை சுபா. இது ஒரு வெற்றி திரைப்படம் தான். 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. கன்னட மொழியில் 72 ஏற்கனவே விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, சுபா நடிக்க, எஸ் ஆர் புட்டண்ணா திரைப்படத்தை இயக்க, விஜயபாஸ்கர் இசையமைக்க வெளியானது. அதைத்தான் தமிழில் எடுத்தார்கள் ராஜநாகம் என்று. ஆந்திராவில் புவனகிரி கோட்டையில் இதனுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. ஹிந்தி மொழியிலும் ரிஷி கபூர், நீட்டு சிங் ஆகியோர் நடிக்க புட்டண்ணா கனகல் இயக்கியிருந்தார் திரைப்படத்தை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜநாகம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் எந்த பாடல்

ஊரம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? ஊரம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள்

எதனாலே கீதங்கள் கூடுவதால் இன்பம் வருமே அது போலே ஓடம் கடல் ஓடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன.

கூடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன? கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். தேவராஜ் மற்றும் மோகன் இருவரும் இணைந்து நடிகர் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க ஏராளமான திரைப்படங்களை இயக்கியவர்கள். அப்படி நாம் உற்று நோக்கும் போது கண்மணி ராஜா திரைப்படத்தின் கதாநாயகன் சிவகுமார், அதே போல சிவகுமார் கதாநாயகனாக நடித்த அன்னக்கிளி, பூந்தளிர், கவிக்குயில், சிட்டுக்குருவி, உறவாடும் நெஞ்சம், பொண்ணுக்கு தங்க மனசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, உங்களில் ஒருத்தி, இப்படியாக சிவகுமார் கதாநாயகனாக நடித்த பல திரைப்படங்களை இயக்கியவர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஆமாம், அந்த வகையில் பார்க்கும் பொழுது உறவு சொல்ல ஒருவன் என்றொரு திரைப்படம், முத்துராமனும் சிவகுமாரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான். அதன் இயக்குநர்களும் தேவராஜ் மற்றும் மோகன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்மணி ராஜா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவாகிய கதாசிரியரான பாலமுருகன். சிவகுமாருக்கு ஜோடியாக கண்மணி ராஜா திரைப்படத்தில் லக்ஷ்மி நடித்திருந்தார். ஒலித்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாட காட்சியிலே சிவகுமாரும் லக்ஷ்மியும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆமாம், இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் நேயர்களே உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண்
நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிகை நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளி திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் B.S. சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வெளியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம், 54
எஸ் எஸ் ராஜேந்திரன், அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும். உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு. ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி பெருகி காற்றாகி. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

வெள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள் மயங்கும் உள்ளங்கள்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?
1: எதை கேட்பதோ

கேட்கலாம் நானும் சொல்லலாம், அது புரியாத ஒன்றல்லவோ. ஒலித்த பாடல் 10 மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஈவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏ.வி.எம். ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏ.வி.எம். நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மது வண்டோ. முல்லைக்கு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏ.எம். ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா? புதுமுகமே சிறு மது குடமி நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர் தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

பிறக்க நான் சூடு மாலை கண்ணி கொண்ட கைகள் நெய் கொண்ட தீபங்கள் மை கொண்ட கண்கள் பூவும் பொட்டும் மேவும் பெண்மை பூவை போலே நாளும் மென்மை.

கண்களால் நான் வரைந்தேன் அன்பினோ ஓர் கவிதை.

ഹോലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എമ്മെത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கோ உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. MGR-இன் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-இல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-இல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-இல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். இன்றும் உங்களுக்காக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இன்று உங்களுக்காக கரகரப்பிரியா என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு உருவான பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் இல்லம் நோக்கி வரப்போகின்றன. கரகரப்பிரியா 22வது மேளகர்த்தா ராகம். 72 மேளகர்த்தா ராகங்களில் இது 22வது மேளகர்த்தா ராகம். இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். சம்பூர்ண ராகம் என்றால் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஆரோகணம் அவரோகணம் காணப்படும். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் எல்லா சுவரங்களும் வந்து போகும். சரி, இந்த கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னிய ராகங்களாக ஆபேரி, ஆபோகி, பீம்பலஸ், அண்டோலிகா, பிருந்தாவன சாரங்கா, மத்தியமாவதி, காபி, முஹாரி, ரீத கவுளு, ஸ்ரீ, தனஸ்ரீ, உதய சந்திரிகா அல்லது உதய ரவிச்சந்திரிகா, ஸ்ரீரஞ்சனி போன்றவை உருவாகியிருப்பதாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது, ஒரு அற்புதமான ராகம். பாடப்பாட சுகமாக இருக்கக்கூடிய ராகங்களில் இதுவும் ஒன்று. அந்த வகையில் கரகரப்பிரியா ராகத்தை அடிப்படையாக கொண்ட முதலாவது பாடல் எது தெரியுமா? முதலில் நாம் பாடலை கேட்கலாம், அதன்பின் பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாம். சரியா?

நேயர்களே, கரகர பிரியாவில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது தெரியுமா? மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய விடயம், கர்ணன் திரைப்படத்திற்காக இந்த பாடலை ஒலிப்பதிவு செய்தார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. தற்செயலாக இடம்பெற்றிருந்தால் இந்த பாடல் காட்சி ஒரு முதலிரவு காட்சியாக சிவாஜிக்கும் தேவிகாவுக்கும் நடைபெற்ற ஒரு திருமணத்தின் பின்னர் இடம்பெறும் பாடல் காட்சியாக அமைந்திருக்கும் அல்லவா? சரி, கர்ணன் ஒரு கிளாசிக் மூவி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. 1964 பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் பி ஆர் பந்துலு இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு புரியும், தெரியும், எத்தனையோ லட்சங்கள் மாபெரும் பொருட்செலவை ஏற்படுத்தியிருக்கும் இந்த திரைப்படம் என்று. ஆமாம், 64 40 லட்சம் ரூபாய் செலவு செய்து பி ஆர் பந்துலு இந்த திரைப்படத்தை, அதுவும் ஈஸ்ட்மன் கலர், முழுநீள ஈஸ்ட்மன் கலர் செட், அமைப்புகள் என்ன, ஆடைகள் என்ன, அணிகலன்கள் என்ன, மாட மாளிகைகள் என்ன, எல்லாவற்றின் செலவும் அப்படித்தானே. கரகர பிரிய ராகத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல், கவியர் சர் கண்ணதாசன் எழுதியது. மெல்லிசை மன்னர்களான எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும் அருமையாக இசையமைத்த ஒரு திரைப்படம். சரி, கர்ணன் என்றதும் உங்களுக்கு புரிந்திருக்கும், மகாபாரத கதையில் பிரதானமான ஒரு கதாபாத்திரம். அந்த கர்ணன் கொடைவள்ளல். அந்த கர்ணன் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்களின் தொகுப்பாக கர்ணன் வெளியானது. சிவாஜி கணேசன் கொடைவள்ளல் கர்ணனாக நடித்தார். தெலுங்கு நடிகர் என் டி ராமாராவ் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை போல ஆந்திராவில் நடிகராக இருந்து பின்பு ஆந்திராவின் முதலமைச்சராக ஆனவர் என் டி ராமாராவ். ஒரு கிருஷ்ணர் என்றால் கூப்பிடுங்கள் என் டி ராமராவை, ராமர் வேஷமா கூப்பிடுங்கள், அழையுங்கள் என் டி ராமராவை என்று சொல்லும் அளவிற்கு அந்த முகவெட்டு அமைந்திருக்கும் அவருக்கு. அவர்தான் கிருஷ்ணர். எஸ் ஏ அசோகன் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தான் அதிகமாக நடிப்பார். சிவாஜியின் சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். இதிலே துரியோதனன் அவர்தான். அதேபோல முத்துராமனை எடுத்தால் அவர் அர்ஜுனன். நடிகர் திலகம் சாவித்ரி பானுமதியாக, பானுமதி என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார், அதாவது துரியோதனனின் மனைவி. தேவிகா சிவாஜிக்கு ஜோடி, கர்ணனின் மனைவி சுபாங்கி. கர்ணன் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பி ஆர் பந்துலுவின் மனைவிதான் நடிகை எம் பி ராஜம்மா. கன்னட திரைப்பட உலகின் மிகப்பெரிய நடிகை, பன்மொழிகளிலும் நடித்தவர். பி ஆர் பந்துலு தான் தயாரிக்கும் பல திரைப்படங்களில் இவரை நடிக்க வைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் அவர்தான் குந்தி தேவி, எம் வி ராஜம்மா, எஸ் வி ராமதாஸ், தேவேந்திரன் இந்திரனாக நடித்திருப்பார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தெலுங்கு நடிகர் ஷோபன் பாபு, இவரைத்தான் ஜெயலலிதாவின்
கணவராக இருந்தவர் என்றெல்லாம் செய்திகள் பலவும் வெளியாகின. அந்த ஷோபன் பாபு இதிலே சந்திரனாக நடித்திருப்பார். பலர் யோசிப்பதுண்டு, சந்திரன் என்றால் பொதுவாக கவிஞர்கள் பெண்களுக்கு உவமையாக உவமைப்படுத்துவார்கள், நிலாவை சந்திரனை. ஆனால் சந்திரன் ஒரு ஆண் கிரகம், நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் ஒரு ஆண். 27 நட்சத்திரங்களையும் திருமணம் செய்து கொண்டவன். அதிலும் 27 நட்சத்திரங்களிலும் ரோகிணி என்ற நட்சத்திரத்தை அதிகம் நேசித்த காரணத்தால் அவனுக்கு தண்டனையும் கிடைக்க பெற்றது. அதுதான் வளர்பிறை தேய்பிறை என்ற தண்டனை. வீராசாமியின் பாத்திரம் துரோணர், துரோணாச்சாரியராக. முத்தையா என்ற நடிகர் அந்த காலத்தில் படங்கள் பார்த்தவர்களுக்கு தெரியும், அவர் சகுனி. ஜாவர் சீதாராமன் அந்த காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர், எழுத்தாளர், பீஷ்மராக நடித்திருப்பார். இதிலே பட்டணத்து பூதம் திரைப்படத்தில் எல்லாம் ஜி பொம்பாவாக நடித்தவர் ஜாவர் சீதாராமன். ஏவிஎம்மின் பல திரைப்படங்களின் கதை எழுதியவர், கதை வசனகர்த்தா, கதாசிரியர். அண்மை காலங்களில் மறைந்த நடிகை ஜெயந்தி பாலச்சந்திரன் திரைப்படங்களில் நடித்தவர் அல்லவா, கதாநாயகியாக பல திரைப்படங்களில். அவரும் இதிலே பாஞ்சாலியாக, திரௌபதியாக நடித்திருப்பார். இது ஒரு ஒரு சரித்திர கதை, பக்தியும் கூட. என்றால் கிருஷ்ணர் வருகின்றார், தேவேந்திரன், இப்படியான பாத்திரங்களும் இருக்கின்றன. ஆகவே ஏராளமான நடிக நடிகையர், துணை நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள். அந்த இறுதி கட்டப்போர் குருஷேத்திரம், குருஷேத்திர போர் என்று சொல்வார்கள். மகாபாரத போர் நடந்த இடம் குருஷேத்திரம். பலர் குருஷேத்திரம் என்று சொல்வார்கள், ஆனால் குருஷேத்திரம் எங்கிருக்கின்றது என்றால் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில், அங்குதான் நடைபெற்றது குருஷேத்திர போர். அதிலே 400 குதிரைகள், 80 யானைகள், இப்படியாக எல்லாம் கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. எவ்வளவு செலவு பாருங்கள். இறுதி காட்சி போரில் இந்திய தரைப்படையினரும் வந்திறங்கியிருந்தார்கள், பங்கு பெற்றிருந்தார்கள். ஆம், 60 அடி உயரத்துக்கு தேர், கர்ணன் போய் வருவது, கர்ணனின் தேர் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த தேர் வடிவில் ஒரு பேனர் செய்தார்கள். இங்கு சிவாஜியின், சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டரில் கட்டப்பட்டது. 60 அடி உயரத்தில் தேர் பேனர். 64 ஆண்டு இந்த திரைப்படம் பொங்கல் வெளியீடாக வெளியிடப்பட்டது. அதனால் முதல் நாள் அனைவருக்குமே சிவாஜி கணேசன் தன்னுடைய கையால் சர்க்கரை பொங்கல் வழங்கி எல்லோரையும் வரவேற்று அன்பாக உபசரித்தார். ரசிகர்களுக்கு உண்மையில் ஒரு சர்க்கரை பொங்கல் திருவிழாவாக இந்த திரைப்படம் அமைந்து கொண்டது, சிறப்பு பரிசாக அமைந்து கொண்டது. தெலுங்கில் கூட கர்ணா என்ற பெயரில் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டது. ஹிந்தி மொழியில் டான் வீர் கர்ணா என டப் செய்யப்பட்டது. பாடல்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டன. சாரங்கி, சன்டோர், ஷெனாய் போன்ற
வடநாட்டு இசைக்கருவிகளும் பாடல்கள் பலவற்றிலும் பயன்படுத்தப்பட்டன. படத்தின் 17 பாடல்களையும் கண்ணதாசன் அவர்கள் 2 நாட்களில் எழுதி முடித்துவிட்டார். திரைப்படம் 100 நாட்கள் ஓடியது, அதில் எந்த குறையும் இல்லை. இறுதி காட்சியை தவிர திரைப்படத்தின் ஏனைய காட்சிகள் ஜெயப்பூரிலும், ஜெயப்பூர் என்றால் எங்கிருக்கின்றது இந்தியாவில், பாடல்கள் பலவற்றிலும் பயன்படுத்தப்பட்டன. படத்தின் 17 பாடல்களையும் கண்ணதாசன் அவர்கள் 2 நாட்களில் எழுதி முடித்துவிட்டார். திரைப்படம் 100 நாட்கள் ஓடியது, அதில் எந்த குறையும் இல்லை.

அங்கம் பெங்களூர் அரண்மனையிலும். பெங்களூர் எங்கே இருக்கின்றது? கர்நாடக மாநிலத்தில். அங்கும் படமாக்கப்பட்டன. நீங்கள் நினைக்கின்றீர்களா, கிருஷ்ணராக நடித்த என் டி ராமராவ் அவரின் சொந்த குரலில் பேசி நடித்தார் என்று? இல்லை, அவருக்கு கே வி ஸ்ரீனிவாசன் என்ற நடிகர் டப்பிங் குரல் கொடுத்தார். மூன்றே மூன்று நாட்களில் இசைப்பணிகளும் முடிந்தன. பெரும்பாலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசை வடிவம் பெற்றதை நீங்கள் உணரலாம். வடநாட்டு ஹிந்துஸ்தானியின் சாயல்கள் பாடல்களில் அதிகம் தென்பட்டன. இந்த திரைப்படம் 64 பொங்கல் வெளியீடு. சிவாஜி கணேசன் நடித்த பச்சை விளக்கு திரைப்படம் தொடர்ந்து வெளியாக வேண்டியிருந்ததால் பல தியேட்டர்களை விட்டு கர்ணன் தூக்கப்பட்டது. பச்சை விளக்கு திரைப்படம் தொடர்ந்து திரையிடப்பட்டது. அது பீம்சிங் இயக்கிய திரைப்படம். 2012 மீண்டும் டிஜிட்டல் வடிவில் படம் எடுக்கப்பட்டு மறுமுறை திரையிடப்பட்டது. பி ஆர் மந்துலு இந்த திரைப்படத்தை தான் தயாரிப்பதற்கு முன்பு கிருபானந்த வாரியாரிடமும், அனந்தராம தீட்சிதர் அவரும் ஒரு மகான், அவரிடமும் இருந்து பல தகவல்களை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் இது மகாபாரதம், ராமாயணம், இதிகாசங்கள், மாபெரும் இதிகாசங்கள், எத்தனையோ கிளைக்கதைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் சரியாக நுணுக்கமாக அறிய வேண்டும் என்பதற்காக கிருபானந்த வாரியாரிடம் சென்று அவரிடம் பல செய்திகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சரித்திர கதை அல்லது ஒரு பக்தி திரைப்படம் என்றால் அங்கே நல்ல தமிழ் விளையாட வேண்டும். திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் மாபெரும் வசனகர்த்தாவான கதாசிரியரான சக்தி கிருஷ்ணசாமி. இப்படியான ஒரு அரசகதை திரைப்படத்திற்கு கலை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நேயர்களே நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆர்ட், கலை இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு கங்கா. எல்லாம் டிசைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஒரு உடையாகட்டும், ஒரு மாளிகையாகட்டும், ஒரு அரண்மனையாகட்டும், ஆகவே எல்லாம் மூளைக்கு வேலை. அந்த அளவிற்கு ஒரு கெட்டித்தனம் இருக்க வேண்டும். கலை இயக்குனர் கங்கா. இப்படியான திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளரின் திறமையும் கேமராமேன் வி ராமமூர்த்தி அவருடைய திறமையையும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பார்த்தீர்களா, ஒரு கிளாசிக் மூவி. அதை பற்றி நாம் கதைக்க வேண்டும் என்றால் இன்னமும் கதைத்துக் கொண்டே இருக்கலாம். 100 ஓடிய திரைப்படம்தான். இருந்தாலும் பி ஆர் மந்துலு செலவழித்த அந்த 40 லட்சம் ரூபாயை தாண்டி அவருக்கு அந்த அளவிற்கு ஒரு பெருத்த லாபத்தை திரைப்படம் தேடிக் கொடுத்திருக்குமா என்றால் அது சந்தேகம்தான். கரகர பிரிய ராகத்தில் கர்ணன் படத்துக்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடலை நேயர்களே உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட சில பழைய தமிழ் திரைப்பட பாடல்களும், அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில்

0: ஒரு செமி கிளாசிக்கல் கரகர பிரியா. என்ன பாடல் கேட்டு பார்ப்போமா? இதோ
1: அண்ணன் காட்டிய வழியம்மா,

கரகர பிரியராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும் இசையமைத்த பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? சரி, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா? 1962 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் எது? கேட்ட பாடலை இயற்றிய கவிஞர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தார்கள் மெல்லிசை மன்னர்களான எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தின் இயக்குனர், சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர்களில் ஒருவரான ஏ பீம் சிங். 1962 வெளியான இந்த திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடியது. அடிப்படையில் இது நா என்ற வங்காள மொழி நாவல். இந்த திரைப்படம் 1962 சித்திரை புத்தாண்டு வெளியீடாக திரையிடப்பட்டு வெற்றி கண்டது. இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு அண்ணனாக நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி, சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜசுலோச்சனா, கே பாலாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் சாவித்ரி. நல்லதொரு குடும்ப சித்திரம் படித்தால் மட்டும் போதுமா சூடை போகவில்லை. அனைவராலும் பார்த்து ரசிக்கப்பட்ட 1962 வெற்றி திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாகும். பீம்சிங் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அல்லவா? சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள், ஒரு பச்சை விளக்கு, மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அல்லவா, பதிபக்தி, பாக பிரிவினை, அதேபோல படிக்காத மீதை, பெற்ற மனம் என்றொரு திரைப்படம் அதிகம் பேசப்படவில்லை. அந்த திரைப்படம் பாசமலர், உங்களில் எத்தனையோ பேர் அந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்திருக்கலாம். அண்ணன் தங்கியாக சிவாஜியும் சாவித்ரியும் வாழ்ந்து காட்டியிருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். இன்று வரை அப்படியொரு அண்ணன் தங்கை கதையை நாம் மீண்டும் பார்க்க முடிந்ததா என்றால் இல்லை என்றுதான் எல்லோருடைய பதில்களும் வருகின்றன. அந்த அளவிற்கு பேசப்பட்ட ஒரு திரைப்படம் பாசமலர். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும், பார் மகளே பேர் என்றொரு திரைப்படம், பீம்சிங் திரைப்படங்கள் தான் இவையெல்லாம். பழனி, மறக்க முடியாத ஒரு திரைப்படம், அண்ணன் தம்பியராக அந்த நால்வரையும் மறக்கவே முடியாது இல்லையா? சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஸ்ரீராம். ஸ்ரீராமை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கின்றீர்கள் என்று கூறுங்கள். அவரும் பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர், சில திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் ஸ்ரீராம். அந்த நால்வரும் சகோதரர்களாக நடித்திருந்தார்கள் பழனி திரைப்படத்தில். ஒரு பந்தபாசம், பாலாடை, அக்கா தங்கியாக நாட்டிய பேரொளி பத்மினியும் புன்னகை அரசி கே ஆர் விஜயாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். கதாநாயகன் சிவாஜி கணேசன். நல்லதொரு குடும்ப கதைதான் அதுவும். ஆனால் பாலாடை திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்றுதான் நாம் கேள்விப்படுகின்றோம்.
பீம்சிங் அவர்கள் சிவாஜியை வைத்து இறுதியாக இயக்கிய திரைப்படம் 70ஆம் ஆண்டு வெளியான பாதுகாப்பு. சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய திரைப்படங்களிலே வெளியான ஒரே ஒரு வண்ண திரைப்படம் எதுவென்றால் பாதுகாப்பு தான். நல்லது உறவுகளை படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் TMS பாடிய பாடல் சிவாஜிக்காக, கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் அது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே? ஆம், கரகர பிரியா ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களும் உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், கரகர பிரியாவில் அடுத்து என்ன பாடல் இடம்பெறப்போகின்றது, எப்படியான தரவுகள் எல்லாம் பெறப்போகின்றன என்று. அப்படித்தானே? ஆம், நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடலும் ஒரு அருமையான பாடல்தான். பக்தி திரைப்படத்திலிருந்து கரகர பிரியாவில் கேட்டு பார்க்கலாமா?

உலகினை பாய் போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா.

கொடியவள் மகிஷி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே. அவள் கொடுமையை ஒழிக்க

நேயர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் கேட்டு ரசித்து மகிழ்ந்த பாடல் தானே? ஆமாம், அந்த பாடல் கரகர பிரியா ராகத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையமைத்த அருமையான ஒரு பாடல். தமிழ் மற்றும் மலையாளம் மொழிகளில் ஒரே நேரத்தில் 75ஆம் ஆண்டு வண்ணத்தில் தயாரிக்கப்பட்டு வெளியான திரைப்படம் சுவாமி ஐயப்பன். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தவர் பி. சுப்பிரமணியம். அந்த காலங்களில் கே. சுப்பிரமணியம் என்று வேறு ஒரு நடிகர் இயக்குனர் இருந்தார். அவர்தான் நாட்டிய தாரகை பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தை. மாபெரும் நட்சத்திரங்கள் பலரையும் அறிமுகப்படுத்திய பெருமை கே. சுப்பிரமணியம் அவர்களுக்கு உண்டு. ஒரு டி ஆர் ராஜகுமாரி, எம் கே தியாகராஜ பாகவதர், எம் எஸ் சுப்பலட்சுமி என பலரையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அந்த காலத்து கே. சுப்பிரமணியம். இவரோ பி. சுப்பிரமணியம். ஜி தேவராஜன் மாஸ்டர் மலையாள திரைப்பட உலகின் ஜாம்பவான். தமிழிலும் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். இந்த பாடலுக்கும் இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். தமிழை நாம் யோசித்து பார்த்தால், தமிழில் துலாபாரம், ஏற்கனவே இந்த திரைப்படம் முதலில் துலாபாரம் என்ற பெயரில் மலையாளத்தில் தான் வெளியானது. பின்புதான் அதே பெயரில் தமிழில் அங்கு வெற்றியடைய இங்கு எடுக்கப்பட்டது. அத்தனை மொழிகளிலும் கதாநாயகி சாரதா. மலையாளத்தில் அவர் நடித்த பொழுதுதான் மலையாளத்தில் வெளியான துலாபாரம் திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியமைக்காக அவருக்கு அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் கிடைத்தது. அந்த துலாபாரம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கஸ்தூரி திலகம் என்றொரு திரைப்படம் அந்த காலத்தில் 70ல் வெளியானது. காவல் தெய்வம் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்த திரைப்படம். நாவலாசிரியர் ஜெயகாந்தனின் கைவிலங்கு என்ற நாவல், அதனை காவல் தெய்வம் என்று எடுத்தார்கள். யார் எடுத்தார் தெரியுமா? உணச்சித்திர நடிகரான எஸ் வி சுப்பையா. அவருக்காக சிவாஜி அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்துக் கொடுத்தார். அன்னை வேளாங்கண்ணி உங்களில் பலரும் பார்த்து ரசித்த திரைப்படம் அல்லவா? அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். நான் பார்த்து ரசித்தது என்றால், அந்த திரைப்படத்தை புதிதாக ஜாழ்நகர் லிடோ திரையரங்கில், அங்குதான் அந்த திரைப்படம் ஜாழ்நகரில் வெளியானது, அப்பொழுது பார்த்து ரசித்தேன் அந்த திரைப்படத்தை. அந்தரங்கம் என்று ஒரு திரைப்படம், அதன் இசையமைப்பாளரும் ஜி தேவராஜன் மாஸ்டர் தான். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக நடிகை தீபா தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். திரைப்படத்தின் நாயகன் கமல்ஹாசன். அந்த திரைப்படத்தில் சில பாடல் காட்சிகளை கேவா கலரில் படமாக்கியிருந்தார்கள். 75ல் விஜயா என்றொரு திரைப்படம், ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடித்த திரைப்படம், அதன் இசையமைப்பாளரும் ஜி தேவராஜன் மாஸ்டர். 79ல் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம், ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம். பல திரைப்படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தார்கள். பின்புதான் முடிவெடுத்தார்கள் இருவரும் இணைந்து நடிக்க வேண்டாமே என்று. அப்படியாக இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. 79ல் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம், அதன் இசையமைப்பாளரும் ஜி தேவராஜன் மாஸ்டர். குமார விஜயம் என்ற ஒரு திரைப்படம், கமல் ஜெயசித்ரா நடித்த திரைப்படம், அதன் இசையமைப்பாளரும் ஜி தேவராஜன் மாஸ்டர் தான். இப்படியாக தமிழில் நாம் விரல் விட்டு எண்ணிக்கொள்ளலாம் அவர் இசையமைத்த திரைப்படங்களை. ஆனால் மலையாளம் அப்படியல்ல, எக்கச்சக்கமான திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமைக்குரியவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். சுவாமி ஐயப்பன் ஒரு வெற்றி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன், மலையாள நடிகரான திக்குருசி சுகுமாரன் நாயர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது,
தவப்புதல்வன் என்ற ஒரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அதில் ஒரு பாடல் இருக்கின்றது, கர்நாடக இசைக்கும் ஹிந்துஸ்தானி இசைக்குமான ஒரு போட்டி பாடல். டிஎம் சவுந்தரராஜன் கர்நாடக இசைக்காக பாடுவர், பிபி ஸ்ரீனிவாஸ் ஹிந்துஸ்தானி இசைக்காக பாடுவர். கர்நாடக இசைக்காக வாயசைத்து நடித்தவர் சிவாஜி, ஹிந்துஸ்தானி இசைக்காக வாயசைத்து நடித்தவர் திக்குறிசி சுகுமாரன் நாயர். உலகின் முதலிசை தமிழிசையே, இந்த பாடல் கேட்டிருப்பீர்களே. இந்த பாடல் காட்சியில் ஹிந்துஸ்தானி இசையை இசைப்பவர் திரைப்படத்தில் திக்குறிசி சுகுமாரன் நாயர், பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தார் அவருக்காக. மற்றும் மாஸ்டர் ராகு, மாஸ்டர் சேகர், ஸ்ரீவித்யா, லக்ஷ்மி, சுகுமாரி, ராஜஸ்ரீ, ராகவன் என்று வி எஸ் ராகவனை கூறவில்லை, மலையாளத்தில் ஒரு ராகவன் இருந்தார். தமிழில் இருந்தவர் வி எஸ் ராகவன், நல்லதொரு குணச்சித்திர நடிகர், அப்பா வீடத்தில் எல்லாம் பல திரைப்படங்களில் நடித்தவர். இன்னொரு நடிகர் இருந்தவர் வீர ராகவன் என்று, அவர் வேறு. இவர் மலையாள ராகவன். கே பாலாஜி, ராணி சந்திரா, அதான் சிவகுமாருடன் பத்ரகாளி திரைப்படத்தில் நடித்தவர் ராணி சந்திரா. ஆர் எஸ் மனோகர், இலங்கேஸ்வரன் நாடகம் மிகவும் புகழ் பெற்றது, ராவணனாக நடித்து மேடியேறிய நாடகம், 1000 தடவைகளுக்கு மேல் மேடியேறிய நாடகம் ஆர் எஸ் மனோகர். இலங்கேஸ்வரன் என்றால் ஆர் எஸ் மனோகர் தான் ஞாபகத்திற்கு வருவார். மலையாள நடிகர் மது, இந்த திரைப்படத்தில் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனும் பாடல் காட்சியில் நடித்திருக்கின்றார் நேரடியாக. தீபா, பேபி சுமதி மற்றும் பலரும் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை கேட்ட பாடலை பாடிய குரல் கே ஜே ஜேசுதாஸ். பி சுப்பிரமணியன் தான் திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் என்று கூறியிருந்தேன் அல்லவா. அவர் பொதுவாக காதல் மன்னன் ஜெமினி கணேசனை வைத்துத்தான் அதிகமான படங்களை இயக்கியிருக்கின்றார். உதாரணமாக சுவாமி ஐயப்பனில் ஜெமினி நடித்திருக்கின்றார். அதே போல மலைநாட்டு மங்கை என்ற திரைப்படம், குமார சம்பவம் என்ற ஒரு திரைப்படம் 69 வெளியானது, ஜெமினி பத்மினி நடித்திருப்பார்கள். ஆமாம், ஐயப்பன் என்று பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐயப்பன் யார் என்றால் ஒரு இந்து கடவுள். ஐயப்பன் வழிபாடு கூட கேரளா, தமிழ்நாடு, இலங்கையில் கூட இன்றும் நிலவி வருகின்றது. இங்கு இந்த ஐயப்பன் முக்கிய வழிபாட்டு தலம் சபரிமலை. அது எங்கு இருக்கின்றது சபரிமலை என்றால், கேரளாவில் அந்த மேற்கு மலை தொடரில் இருக்கின்றது. மகிஷி என்று ஒரு அரக்கி, அதாவது மகிஷாசுரன் என்ற அரக்கனின் தங்கை. அந்த மகிஷி என்ற கொடூர அரக்கியை கொன்ற பின் சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடம் சபரிமலை என்று கூறப்படுகிறது. 18 மலைகளுக்கு இடையே சபரிமலை அமைந்துள்ளது. உங்களில் சிலர் அங்கு யாத்திரை சென்று தரிசித்து வந்திருக்கலாம். அப்படியென்றால் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஐயப்பனின் மந்திரம் சுவாமியே சரணம். மந்திரங்கள் ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய நமக, சிவாய நமவோம், நமசிவாய, ஓம் சரவண பவ, ஸ்ரீராமஜெயம், எல்லாம் மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்களை உச்சரித்தால் நற்பலன்கள் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம். ஐயப்பனின் மந்திரம் சுவாமியே சரணம். ஐயப்பனின் ஆயுதம் வில். அது மாத்திரமல்ல, இந்த ஐயப்பனின் தாய் தந்தை யார் என்றால், தந்தை சிவன், தாய் மோகினி. மோகினி விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறது. பார்த்தீர்களா, விஷ்ணு ஆண் தெய்வம் என்றாலும் மோகினி பெண். இவருடைய வாகனம், ஐயப்பனின் வாகனம் குதிரை, புலி, யானை, மகர விளக்கு
திருவிழா விமரிசையாக உலகமெங்கும் ஐயப்பன் விழாவாக கொண்டாடப்படுவதுண்டு. சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் ஜேசுதாஸ் பாடிய கரகர பிரியா ராகத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் கரகர பிரியா ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட பழைய தமிழ் சினிமா பாடல்கள் சிலவற்றையும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் கரகர பிரிய ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் இது. முதலில் பாடலை கேட்கலாமா?

இந்த பாடல் கேட்ட ஞாபகம் இருக்கின்றது தானே? ஆமாம், அப்படி என்றால் பாடல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்கலாமா? அந்த பாடல் 1955 ஆண்டு கருப்பு வெள்ளையில் விஜயா வாகினி ஸ்டுடியோஸ் சார்பிலே நாகிரெட்டி சாணக்கியா அவர்கள் தயாரிப்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மிஸ்ஸி அம்மா. அந்த திரைப்படத்தில் பி. சுஷீலா கரகர பிரியா ராகத்தில் பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் எஸ். ராஜேஸ்வர ராவ். ராவ் என்று முடியும், அதிகமே தெலுங்கு இசையமைப்பாளராக இருந்தால் ராவ் என்று முடியும். நாகேஸ்வர ராவ் தெலுங்கு நடிகர், காந்த ராவ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படியாக இருக்கும். அந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்திற்கு பாடல்களையும் வசனத்தையும் எழுதியவர் உங்களில் பலரும் அறிந்த மாபெரும் கவிஞரான தஞ்சை ராமையா தாஸ். பல கவிஞர்களின் முன்னோடியாக இருந்தவர் தஞ்சை ராமையா தாஸ். 1955 வெளியான தமிழ் திரைப்படம் மிஸ்ஸியம்மா. இந்த திரைப்படம் 3 மொழிகளில் எடுக்கப்பட்டது. அடிப்படையில் இது ஒரு வங்காள மொழி நாவல். வங்காள மொழி என்றால் பெங்காலி. வெற்றி திரைப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம். தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் ஜெமினிதான் கதாநாயகன். தெலுங்கு மொழியில் ஜெமினி அல்ல கதாநாயகன். தெலுங்கின் சூப்பர் ஸ்டார் என் டி ராமராவ். தமிழில் சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். தெலுங்கிலும் சாவித்ரி, ஜமுனா நடிக்க, ஹிந்தி மொழியில் ஏற்கனவே கூறியது போல ஜெமினிதான் ஹீரோ. சாவித்ரியின் பாத்திரத்தில் ஹிந்தி மொழியில் நடித்தவர் ஹிந்தி மொழியின் பிரபல ஹீரோயின் மீனா குமாரி. ஜமுனா 3 மொழிகளிலும் நடித்தார் மற்றும் ஹிந்தி மொழியில் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான கிஷோர் குமாரும் நடித்திருந்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஹேமந்த குமார். 3 மொழிகளிலும் திரைப்படங்களை இயக்கியவர் ஜாம்பவான் எல்வி பிரசாத். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளுக்கும் இசையமைத்தவர் எஸ். ராஜேஸ்வர ராவ். சரி, இப்பொழுது தமிழ் திரைப்படத்தை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜெமினி, சாவித்ரி, ஜமுனா, கே. சாரங்கபாணி, எஸ். பி. ரங்காராவ், கே. ஏ. தங்கவேலு, எம். என். நம்பியார், ருஷ்யேந்திரமணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் ஒரு கர்நாடக இசைப்பாடல் அல்லவா, காட்சியிலே பரதநாட்டியம் ஆடியிருப்பார் நடிகை ஜமுனா. இந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் சாவித்ரிக்கு பதிலாக முதலில் பி. பானுமதி தான் நடித்தார். பின்பு பானுமதி தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட அந்த படப்பிடிப்பு கால்ஷீட் என்று சொல்வார்கள், அதற்கு இவர் ஒத்துழைக்காத காரணத்தினால் பானுமதி நீக்கப்பட்டு பானுமதியை வைத்து எடுத்த காட்சிகள் எல்லாம் அகற்றப்பட்டன. அவருக்கு பதிலாக பின்பு சாவித்ரி நடித்தார். இந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்தின் இசையமைப்பாளரான எஸ். ராஜேஸ்வர ராவும் ஒரு நடிகர் தான்
பலரும் இப்படி நடிக்கத்தான் வருவார்கள், பின்பு இசையமைப்பாளராக மாறிவிடுவார்கள். ஏன், எம் எஸ் விஸ்வநாதனை எடுத்து பாருங்கள், கண்ணகி திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடம், நடிக்கத்தான் வந்தார். அது தொடரவில்லை, பின்பு இசையமைப்பாளராக மாறிவிட்டார். கண்ணகி திரைப்படம் என்றால் உங்களுக்கு தெரியும், பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் கண்ணகி. அதிலே எம் எஸ் விஸ்வநாதன் மிகவும் சிறிய பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்கு வசனம் பாடல்கள் அத்தனை எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். இந்த விஜயவாகினி திரைப்படங்கள் பலவற்றிலும் பணிபுரிந்திருக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ். அவர் ஒரு புலவர் என்பதை பலரும் அறியவில்லை. புலவர் பட்டமும் பெற்றுக்கொண்டவர், ஒரு ஆசிரியர், நல்லதொரு கதாசிரியர், பல திரைப்படங்களுக்கு கதை எழுதியவர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு சினிமா தயாரிப்பாளரும், லலிதாங்கி என்ற பெயரில் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் தஞ்சை ராமையா தாஸ். பின்பு எம்ஜிஆர் நீக்கப்பட்டு அதே கதை, எம்ஜிஆரின் கொள்கைகள் வேறுபட்டிருந்தன. தஞ்சை ராமையா தாஸ் கூறியது போல, அவருடைய கதை கேட்டாற்போல் இவரால் அதிலே நடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் எம்ஜிஆர் நீக்கப்பட்டு அதே கதை பின்பு ராணி லலிதாங்கி என்ற பெயரில் மாற்றப்பட்டு அதிலே சிவாஜி நடித்தார் ஹீரோவாக. தஞ்சை ராமையா தாஸ் தான் லலிதாங்கியை தயாரிக்க தொடங்கியதும் அவர்தான். பின்பு எம்ஜிஆரை நீக்கிவிட்டு ராணி லலிதாங்கி என்ற பெயரில் சிவாஜியும் பானுமதியும் நடித்தார்கள். படம் தோல்வி, பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது தஞ்சை ராமையா தாஸ் அவர்களுக்கு. ஒரு பட தயாரிப்பாளர் படும் அவஸ்தைகளை பார்த்தீர்களா? படம் வெற்றி பெற்றால் மன்னன், வெற்றி பெறாவிட்டால் நாடோடி என்று எம்ஜிஆர் கூறியது போல. டி ஆர் மகாலிங்கம், மாபெரும் பாடகர் நடிகர், அவருடைய சொந்த படம் மச்சரேகை. முதலில் அதில்தான் பாட்டு எழுத தொடங்கியிருந்தார் தஞ்சை ராமையா தாஸ். 1950 80 மேற்பட்ட படங்களில் 500 மேற்பட்ட பாடல்களை புனைந்திருக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ். 25 படங்கள் வரையில் கதை வசனம் எழுதியிருக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ். மறைந்த பின்னர் இவரது படைப்புகளை இவருடைய குடும்பத்தாருக்கு 6 லட்சம் ரூபாவை ஊதியமாக வழங்கி அரசாங்கம், அதாவது தமிழக அரசு, பொது சொத்து ஆக்கியது, பொது உடைமை ஆக்கிக் கொண்டது. பாரதியாரின் படைப்புகளையும் அவ்வாறு இந்திய அரசு செய்தது. தஞ்சை ராமையா தாஸின் பட்டறையில் உருவானவர்தான் பிரபல கதாசிரியர் ஆரூர் தாஸ். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட சம்பவங்கள், சரித்திரங்கள், சங்கடங்கள், சாதனைகள் பலவும் எங்கும் எதிலும் எப்போதும். அந்த பாடல் மிசிய மாத்திரை படத்தில் பி சுசிலா பாடியது. பி சுசிலாவின் ஆரம்பகால பாடல்களில் ஒன்று. பி சுசிலா தமிழில் பெற்றதாய் என்ற திரைப்படத்தில் தான் முதன் முதலில் பின்னணி பாடத் தொடங்கியிருந்தார். பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் என்ற இசையமைப்பாளர் இசையமைப்பில் ஏ.எம். ராஜாவுடன் டூயட். அந்த திரைப்படத்தில் ஏ. நாகேஸ்வர ராவும் ஜி. வரலட்சுமியும் நடித்திருந்தார்கள். அதுவும் 1953 தான். இது 1955 வெளியான திரைப்படம். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில்
கர்நாடக இசையின் கரகர பிரியா ராகத்தை அடிப்படையாக வைத்து உருவான சில பாடல்களையும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது எல்லோருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியிலும் வளமையைப் போல அருமையான பாடல்கள், சில அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன நிறைந்த செய்திகளுடன். முதல் பாடலை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த பாடல் இலங்கை வானொலியில் எத்தனையோ வருடங்களின் முன்பு கேட்டதன் பிற்பாடு இன்னமும் ஒலிக்கவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்டால் உங்களுக்கே சில வேளை ஞாபகம் வரலாம். முதலில் பாடலை கேட்கலாம், பின்பு பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கலாம்.

என்ன நேயர்களே, அந்த பாடலை எப்போதாவது கேட்ட ஞாபகம் வந்திருக்குமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 1977 வெளியான வண்ண திரைப்படம் இது. இந்த திரைப்படம் ஒரு பக்தி திரைப்படம், புராண கதை. அப்படியென்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஏராளமான பொருட்செலவு இருந்திருக்கும், ஏராளமான நடிக நடிகையர் நடித்திருப்பார்கள் என்று. ஆமாம், உண்மைதான். புராண திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் ஏ.பி. நாகராஜன். அவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் ஜெயலலிதாவும். இந்த ஜோடி சில பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருவரும் இணைந்து பாடிய பாடல்

இந்த பாடல். இன்னொரு பாடல் வைரம் என்ற திரைப்படத்தில், இரு மாங்கனி போல் இதழோரம் இங்குது மோகம், மணிமாளிகை போல் ஒரு தேகம் பாடுது ராகம், இங்குது மோகம் பாடுது ராகம், இங்குது மோகம் பாடுது ராகம். இவையெல்லாம் எஸ்பிபியும் ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலை எழுதியவர் நடிகரும் பாடலாசிரியருமான கே டி சந்தானம். பாடலுக்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அல்ல, கே வி மகாதேவனும் அல்ல, பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், மாபெரும் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த திரைப்படங்களை யோசித்தால் பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இசையமைத்திருக்கின்றார். இவர் தனியாக இசையமைத்த திரைப்படங்களை எண்ணும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். எம் எஸ் சுப்பலட்சுமி நடித்த வெற்றி சித்திரமான மீரா, பி யு சின்னப்பா, பி கண்ணாம்பா, எம் எஸ் சரோஜினி மற்றும் பலரும் நடித்த கண்ணகி, டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராமச்சந்திரனும் அறிமுகமான திரைப்படமான நந்தகுமார், அதேபோல எம்ஜிஆர், வி நாகையா, டி ஆர் ராஜகுமாரி நடித்த பணக்காரி, சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து 48 டி ஆர் மகாலிங்கமும் எம் வி ராஜம்மாவும் நடித்த ஞான சௌந்தரி, சிவாஜியின் திரைப்படங்களான இரும்பு திரை, அறிவாளி, மருதநாட்டு வீரன் என நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நினைத்து பாருங்கள். அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன், பாடக்கூடியவர், நடிக்கக்கூடியவர். சரி, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், இந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படத்தில் ஏனோ இடம்பெறவில்லை. கிருஷ்ணனுடைய லீலைகள் திரைப்படத்தின் அடிப்படை கதையாக அமைந்து கொண்டனர். ஆமாம், அதற்கு முதல் உங்களுக்கு இந்த திருமால் அல்லது விஷ்ணு, இவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர், ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணர் புரிகின்ற லீலைகளோ சொல்லி மாளாதவை. அந்த திருமால் அல்லது விஷ்ணு கொண்ட அவதாரங்கள் ஒரு ஒழுங்கில் இருக்கின்றது அல்லவா? மச்ச அவதாரம் மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் காட்டுப்பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்கமுகம், வாமன அவதாரம் வாமணன் மூன்றடி மண் கேட்டான். அவன் மிகவும் ஒரு குறுகிய தோற்றம் கொண்டவன், குள்ளமானவன். அவனுக்கென்று ஒரு தனிக்கதை இருக்கின்றது. பரசுராமர் அவதாரம், பரசு என்றால் கோடரி, கையிலே கோடரி வைத்திருப்பான் பரசுராமன், அந்த அவதாரம். ராமர் அவதாரம் பலராமர், கிருஷ்ணனின் அண்ணன்தான் பலராமன், பலராமர் அவதாரம். கிருஷ்ணர் என அடுத்து அவதாரம், இறுதி அவதாரம் கல்கி அவதாரம். இதிலே சிவகுமார் விஷ்ணுவாகவும் கிருஷ்ணராகவும் நடித்திருப்பார். டி ஆர் மகாலிங்கம் நாரத முனிவர், கலைச்செல்வி ஜெயலலிதா சத்யபாமா, ஸ்ரீவித்யா ருக்மணி,
ஆர் எஸ் மனோகர், ஹம்சன். ஹம்சன் யார் என்றால் கிருஷ்ணனின் தாய் மாமன். மேஜர் சுந்தரராஜன், வாசுதேவன், அதாவது கிருஷ்ணரின் தந்தை. விஜயகுமாரி தேவகியாக கிருஷ்ணரின் தாய். எஸ் வரலட்சுமி, யசோதையாக கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக. இன்னமும் பலரும் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 77 வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஆமாம், இப்படியாக இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெறாமல் போய்விட்டது. ஆனால் பாடல் கொண்ட இசைத்தட்டு இருக்கின்றது. எஸ்பிபியும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ்பி வெங்கட்ராமன் இசையில். சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக அருமையான பாடல்களை நிறைந்த செய்திகளுடன் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். எப்பவாவது ஏதோ ஒரு தடவை 100 பாடல்களுக்குள் ஏதோ 4-5 பாடல்கள் நால்வர் பாடிய பாடல்களாகவும் அமைவதுண்டு. அப்படியாக அமைந்த ஒரு பாடல், முதலில் நாம் பாடலை கேட்கலாம், பின்பு விடயங்களை பார்க்கலாம். சரியா?

குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, குளிரடிக்குதே, கெட்டவா கெட்டவா, துணை இருக்குதே, கட்டவா கட்டவா, வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது.

கட்டவா கட்டவா கிட்டவா கிட்டவா. இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணிச்சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். இதழ்களில் முத்திரையிட்டது எத்தனை எத்தனை எண்ணிச்சொல், உனக்கெது சுவையோ சுகமோ இதமோ பதமோ பெற்றுக்கொள். வாழைப்பூடல் வாடையில் துடிக்க, நூறு பாவங்கள் ஜாடையில் நடிக்க, கண்ணாடி பார்த்தொரு காவியம் படிக்க, கண்ணாணி வாவென காலத்தில் அழைக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. ரசிப்பதில் என்னவன் மன்னவன் என்றொரு கற்பனை உண்டாக, ரகங்களில் பற்பல அற்புதம் உன்னிடம் உண்டென ஒன்றாக. நீலத்தாமரை நீரினில் மீதக்க, மஞ்சள் மாங்கனி தேன் துளி தெரிக்க,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா கெட்டவா கெட்டவா. மலர்களை மெல்லிய கைவிரல் கிள்ளிய பாவனை அம்மம்மா, கனிச்சுமை தாங்கிய பூங்கொடி ஏங்கிய காரணம் என்னம்மா. மலர்களை மெல்லிய கைவிரல் கிள்ளிய பாவனை அம்மம்மா, கனிச்சுமை தாங்கிய

கெட்டவா கெட்டவா துணை இருக்குதே, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம் வானை தழுவாது,

கெட்டவா கெட்டவா துணை இருக்குது, கட்டவா கட்டவா வெள்ளிப்பனி மேகம்.

0: அழியாத காட்டில். 1972 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் நவரச திலகம் முத்துராமனும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நாயகன் நாயகியாக நடித்திருந்தார்கள். மற்றும் நாகேஷ், வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பேபி சுமதி, குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணுராடை மூர்த்தி மற்றும் பலரும் திக்குத் தெரியாத காட்டில் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய என் சி சக்கரவர்த்தி. என் சி சக்கரவர்த்தி இயக்கிய மற்றொரு திரைப்படம் சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்த உத்தரவின்றி உள்ளேவா. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல்லாரேஸ்வரி, எஸ் ஜானகி. எம் எல் ஸ்ரீகாந்த் யாரென்று தெரியுமா? ஒரு இசையமைப்பாளர், சிறந்த பாடகர். ஏனோ தெரியவில்லை, சினிமா உலகில் சோபிக்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய பாடல்கள் அருமையான பாடல்கள் அல்லவா? எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடுவார்.
1: நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும், நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடும். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடும், நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு.
0: இவ்வளவு அருமையான பாடல். அதே போல ஹம் பண்ணி இருப்பாரு ஒரு பாடலில் சுஷீலாவுடன்.

இந்த பாடலில் ஹம் பண்ணியிருப்பார். இன்னமும் பல பாடல்கள். எம் எல் ஸ்ரீகாந்த், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் எல் ஸ்ரீகாந்த், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி பாடிய பாடல். காட்சியில் குமாரி சச்சு, வி கோபாலகிருஷ்ணன், வெண்ணராடி மூர்த்தி மற்றும் குழுவினர். அருமையான ஒரு காட்சி, அழகாக பாடியிருப்பார்கள் நால்வரும். திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்தின் கதையை எழுதியோர் யார் தெரியுமா? நாகேஷ், வி எஸ் ராகவன், இந்த திரைப்படத்தின் இயக்குநரான என் சி சக்கரவர்த்தி. இவர்கள் எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான தூயவன். இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒளிப்பதிவு, அந்த பணியை அழகாக செய்தவர் வி எஸ் லோக்நாத். பாலச்சந்தர் திரைப்படங்களிலும் பின்னாட்களில் பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளராக. திக்கு தெரியாத காட்டில் ஒரு வெற்றி திரைப்படம், பின்பு பின்னாட்களில் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்பட்டது. பேபி சுமதி, பின்னாட்களில் கதாநாயகியாக நடித்தவர். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த திரைப்படத்தில் கதாநாயகியே அவர் தானே. அதற்கு முன்னர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். மாஸ்டர் பிரபாகர் என்று ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தவர் தானே. வாராஜாவா மற்றும் பல திரைப்படங்களில் அவருடைய தங்கைதான் பேபி சுமதி. இப்பொழுது பேபி சுமதி கனடாவில் குடும்பத்தாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதிலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். மிருகங்கள் பறவைகளுடன் எல்லாம் அழகாக நடித்திருப்பார். துணிச்சலாக துணிந்து நடித்திருப்பார். அது திக்கு தெரியாத காட்டில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா?

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல். ஆமாம், மீண்டும் நால்வர் பாடிய பாடல் உங்களுக்காக. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லித் தருவது புதியது. இதில் மின்னல் போல ஒரு துடிப்பு, இது முன்பின் இல்லாத நினைப்பு. பாவை முன்பு நானும் என்று பள்ளி

ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன், ஒரே முறை பார்த்தேன் நிலாவினை கேட்டேன்.

அங்கே பேசு என்னிடம் வேண்டாம், அம்மா தாயே நான் யார் நீ யார், நானோ எலும்பு நீயோ இரும்பு, பன்னீர் பூர்வ ஜென்மம் உன்னை

நேயர்களே, கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தரவின்றி உள்ளேவா. 1971 இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய சித்ராலயா சார்பில் ஈஸ்ட்மன் கலரில் தானே தயாரித்து, ஆனால் அவர் இயக்கவில்லை. முழுநீள ஈஸ்ட்மன் கலர் திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது. இந்த கதையை எழுதிவிட்டார்கள் சித்ராலயா கோபு தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர். ஸ்ரீதரின் பல திரைப்படங்களில் அவர்தான் கூடவே இருந்து பணிபுரிந்தவர். கோபு, சித்ராலயா கோபு. அவர் பின்னாட்களில் பல திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் முதலில் கூறியது போல ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்த என் சி சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் தலைப்பை, என்ன தலைப்பு வைக்கலாம் திரைப்படத்திற்கு என்று யோசித்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலமாக. இறுதியில் இந்த திரைப்படத்தில் நடித்த வெண்ணிறாடை மூர்த்தி உத்தரவன்றே உள்ளேவா என இந்த திரைப்படத்தின் தலைப்பை கூறிய பொழுது பூரித்து போனார் ஸ்ரீதர். நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு என்று வெண்ணிறாடை மூர்த்தியை தட்டி கொடுத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டார் ஸ்ரீதர். ஒலித்த பாடலை எழுதியவர் காவியர் சர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா. சாய்பாபா ஒரு பாடகர், எம் எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் பணியாற்றியவர், ஒரு இசைக்கலைஞர், பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான டி எஸ் பாலையாவின் மகன் சாய்பாபா. பல பாடல்களில் குரல் கொடுத்திருக்கின்றார், இந்த பாடல் உட்பட. எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, பி சுஷீலா, எல்லாரீஸ்வரி நால்வரும் இணைந்து பாடிய பாடல். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை முழுநீள வண்ண திரைப்படமாக, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக 1964 சித்ராலயா சார்பில் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் பின்பு முழுநீள நகைச்சுவை சித்திரமாக உத்தரவின்றி உள்ளேவா தயாரித்து வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் பெற்ற வெற்றியை இது எட்டாவிட்டாலும், உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம்தான். தெலுங்கிலும் எடுக்கப்பட்டது. தெலுங்கில் சந்திரமோகன், பிரபா எனப்படும் ஜெயபிரபா. ஜெயபிரபா யாரென்றால், துணிவே துணை என்றொரு திகில் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஜெய்சங்கரின் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்த நடிகை ஜெயபிரபா அல்லது பிரபா. அந்த திரைப்படத்தில் சந்தர்ப்பம் குறைவு, ஆனால் கதாநாயகி அவர்தான் துணிவே துணை திரைப்படத்தில். மற்றும் சரத்பாபு, ராஜ்பாபு, ரமா பிரபா, ஜெயமாலினி மற்றும் பலரும் தெலுங்கு மொழியில் நடித்தார்கள். அதற்கு முதல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் நடித்தோர் ரவிச்சந்திரன், காஞ்சனா, நாகேஷ், ரமா பிரபா, வெண்ணிறாடை மூர்த்தி, குமாரி சச்சு, தேங்காய் சீனிவாசன், எம் எஸ் சுந்தரிபாய், மாலி என்று ஒரு நடிகர் இருந்தார், நகைச்சுவை நடிகர் அவர், மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். அருமையான பாடல். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு என்றால் கேட்கவா வேண்டும், வித்தியாசம் வித்தியாசமாக. அதுவும் இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான அபூர்வமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த அபூர்வமான பாடல் இதுதான்.

காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவோ, கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க

சந்திக்க நாள் பார்த்து நான் வரவோ. பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், ஆ பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன், உன்னை நான் பார்த்ததும் இன்று

எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்கை என்ன தரவோஹே. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவோ. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள்

ஒலித்த பாடல் ஞாபகம் வந்ததா? ஆமாம், இடம்பெற்ற திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொரு அருமையான பாடலும் இருக்கின்றது அல்லவா? எஸ்பிபியும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். என்ன பாடல்?

மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும் மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும்

இந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை பாடிய குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் பெண்ணை நம்புங்கள். ஏவிஎம் ராஜன், ஜெயந்தி, சிவகுமார், ஜெயசித்ரா, எம் என் ராஜம் மற்றும் பலரும் பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடல் அது. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஜெயசித்ராவும். ஆமாம், ஜெயசித்ராவை கேலி பண்ணி டீஸ் பண்ணி பாடும் பாடலாக அந்த பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்தில் ஜெயசித்ராவும் இந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் வெளியான 73 ஜெயசித்ரா நடித்த திரைப்படங்களாக அரங்கேற்றம், அரங்கேற்றத்தில் கதாநாயகி அல்ல, கதாநாயகி பிரமீளா, பிரமீளாவின் தங்கையாக நடித்திருப்பார். பாரத விலாஸ் என்ற சிவாஜியின் திரைப்படம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இன்னொரு நாயகி விதுபாலா. சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலும் கதாநாயகி பலர் இருந்தாலும் இவரும் ஒரு நாயகி. பாலச்சந்தர் திரைப்படம், இலவு காத்த கிளி என மணியன் எழுதிய நாவல் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளியானது. அந்த கதை பிடித்து போக பாலச்சந்தர் அதற்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் என தலைப்பிட்டு 73 திரைப்படமாக இயக்கியிருந்தார். பொன் வண்டு என்றொரு திரைப்படம் 73 ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியானது. அதில் பல நாயகியர் ஜெயசித்ரா, உஷாநந்தினி, பாரதி, சுபா. பூக்காரி என்ற திரைப்படத்திலும் ஜெயசித்ரா 73 நடித்திருந்தார். கருணாநிதியின் மூத்த மகனான மூக்கா முத்து கதாநாயகன் பூக்காரியில். அதிலே அவரின் தங்கையாக நடித்திருப்பார். பூக்காரி திரைப்படத்தில் இரண்டு நாயகியராக மூக்கா முத்துவுக்கு ஜோடியாக மஞ்சுளாவும் வெண்ணுராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படங்களில் எல்லாம் 73 ஜெயசித்ரா நடித்திருந்தார். நல்லது உறவுகளே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பு வழியாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையை போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். முதலில் பாடலை கேட்கலாம்.

அருமையாக பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1973 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அம்மன் அருள். அந்த பாடலை வாலி எழுத பாடலுக்கு இசையமைத்தோர் இன்னிசை வேந்தர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் இறந்துவிட்டார், கணேஷ் மட்டும்தான் இருக்கின்றார். 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தார்கள் இருவரும் இணைந்து. 1000 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தோர் என்று பார்த்தால் மெல்லிசமேனர், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ் நிச்சயமாக இவர்களை கூறியே ஆக வேண்டும். அடுத்து கே வி மகாதேவன். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஏ வி எம் ராஜன், மஞ்சுளா நடித்திருந்தார்கள். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இதுதான், அதாவது எம்ஜிஆர் மஞ்சுளா. கன்னட மஞ்சுளா அல்ல, வளமையாக எம்ஜிஆர் திரைப்படங்களில், சிவாஜி திரைப்படங்களில் நடித்த மஞ்சுளா ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த பாடல் காட்சியில். இந்த அம்மன் அருள் திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் எனப்படும் பட்டு. இந்த அம்மன் அருள் திரைப்படத்தில் ராதா ஜெயலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசைப்பாடகி சினிமா பாடல்களும் அருமையாக பாடியிருக்கின்றார். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில்

பாடப்படுகிற பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தால், இந்த ராதா ஜெயலட்சுமி பாடிய இந்த பாடல் காட்சியில் குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார் என்று அடிக்கடி கூறியிருக்கின்றேன் தானே. அவர் பரதநாட்டியம் ஆடியிருப்பார் இந்த பாடலுக்கு. சரி, அம்மன் அருள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை உங்களுக்காக நான் வழங்கியிருந்தேன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அல்லது நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இதோ. பூந்தேர சின்ன சின்ன காலெடுத்து வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. பூந்தேர சின்ன சின்ன காலெடுத்து வா வா, பூலோக ரம்பை என்ற பெயரெடுக்க வா. தென் பலா நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு. பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கடுகடுத்தால் சு

கண்ணம் வண்ண கூத்தாட சின்னம் அதிலே நான் தோட வெட்கம் அதிலே சேர்ந்தாட அத்தை மகளே நீயாட மலர் தொடுக்கம்.

நீதானு, தென்றல் உலா நீதானு, பால் நிலா நீதானு, பருவக்கலை நீதானு, பழகிட ஒரு முறை பக்கம் வாடி, கதகளி நடமுடு அன்பை தாடி, கழுகடுத்த

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்த்துங்கள். ஆமாம் நேயர்களே, வாழ்த்துங்கள். 1978 வெளியான வாழ்த்துங்கள் திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி சந்திரகலா, இருவரும் காலமாகிவிட்டார்கள். இந்த பாடலை யாத்தவர் அதிகம் பாடல்கள் புனியாத தெள்ளூர் தர்மராசன். தெள்ளூர் தர்மராசன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாடல்களைத்தான் எழுதியிருக்கின்றார். கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பார்த்தசாரதி இசையில் இவர் எழுதிய பாடலை யார்தான் மறப்பார்கள். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

பூத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா. தெள்ளூர் தர்மராசன் எழுதிய பாடல் அது. கல்யாண மண்டபம் 65ஆம் ஆண்டு. பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்த சாரதி. அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் ரவிச்சந்திரனும் மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார். கே மாலதி அல்ல, ஏனென்றால் உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும், பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர் கே மாலதி, அவர் அல்ல, இவர் வேறு ஒரு மாலதி. ஆனால் கல்யாண மண்டபம் திரைப்படத்தில் பிரதான கதாநாயகன் கதாநாயகி சி எல் ஆனந்தன், கே ஆர் விஜயா என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வாழ்த்துங்கள் திரைப்படத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒலித்த பாடலை எழுதியவர் தெள்ளூர் தர்மராசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன். வாழ்த்துங்கள் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். அதிகம் திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைக்காத ஒரு அபூர்வமான இசையமைப்பாளர் எல் வைத்தியநாதன். இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் என்றால் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல்கள். அதேபோல சந்தியா ராகம் என்றொரு திரைப்படம் நடிகை அர்ச்சனா நடித்தது. ஊர்வசி பட்டம் பெற்றவர் அல்லவா. மறுபக்கம் அந்த திரைப்படம், என் காதல் கண்மணி, இப்படியாக சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எல் வைத்தியநாதன். வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. இந்த திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை, காணொளிகளை நாம் பார்க்க முடியவில்லை எங்குமே, ஆனா பாடல்களை நாம் கேட்கலாம். எஸ்பிபி பாடிய ஒரு அபூர்வமான பாடல் அது. நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இதோ. புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம். புஷ்பராகம், சக்கரவாகம், ரத்னஹாரம், திவ்யரூபம், சந்திரலோகம், சப்தகீதம்.

காமரூபன், பத்மநாபன், தேவதேவன், ராஜராஜன், காளிதாசன், இன்பநேசன். காமரூபன், பத்மநாபன், தேவதேவன், ராஜராஜன், காளிதாசன், இன்பநேசன்.

சுகம் தட்டு பாடும் நாம் ஒட்டிக்கொள்ள அம்மம்மாடி இந்த பாடும். புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்ரஹாரம் திவ்யரூபம் சந்திர

பாடல் இதழ் முத்து போலே நாம் சொல்ல சொல்ல இன்னும் வரும் இன்ப நாளே. புஷ்பராகம் சக்கரவாகம் ரத்னஹாரம் திவ்யரூபம் சந்திர

ஒலித்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இந்த திரைப்படத்தின் கதை ஒரு பிராமண கதை. இதன் கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியர் மெரினா. மெரினா எழுதிய நாவல்களை உங்களில் பலர் படித்து சுவைத்திருப்பீர்கள். இந்த கதையை எழுதியவரும் மெரினா தான். அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் திரைப்படத்திற்காக எழுதியவர் பிரபல கதாசிரியர் இயக்குனர் நடிகர் வியட்நாம் வீடு சுந்தரம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தனிக்குடித்தனம். திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் வாலியும் எழுத எஸ் ஏ கண்ணன் இயக்கியிருக்கின்றார். எஸ் ஏ கண்ணன் இயக்கிய மற்றொரு சிவாஜியின் திரைப்படம் என்றால் இதுவும் சிவாஜியின் திரைப்படம் அல்ல. இன்னொரு திரைப்படத்தின் பெயரை உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் சிவாஜி கணேசன், தேவிகா, கமலஹாசன், மஞ்சுளா, ஜெயசித்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியான சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ கண்ணன் தான். தனிக்குடித்தனம் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தில் ஷோ நடிக்க அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, வைஜி மகேந்திரன் அவருக்கு ஜோடியாக சங்கீதா. சங்கீதா என்றால் பல சங்கீதாக்கள் இருந்திருக்கின்றார்கள். நான் சொல்வது எம்ஜிஆர் சங்கீதாவை, அதாவது சங்கீதா. இந்த சங்கீதா நடித்த முதல் தமிழ் படம் எதுவென்றால் எம்ஜிஆருக்கு தங்கையாக இவர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம், ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம். பின்பு வெளிவரவில்லை, ஆனால் காட்சிகள் எடுக்கப்பட்டன. பின் வேறொரு படத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இதே சங்கீதா கமலுடன் ஆடுபுலியாட்டம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ரஜினியின் காதலியாக நடித்திருப்பார். 6 to 60 வரை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சேனில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர் இதே சங்கீதா தான். சிவாஜியுடன் தீபம் திரைப்படத்தில் தங்கியாக நடித்திருப்பார். அது தவிர புண்ணிய பூமி, அன்புள்ள அப்பா போன்ற திரைப்படங்களிலும் சிவாஜியின் திரைப்படங்களில் நடித்தார் இந்த சங்கீதா. தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல் அது. பாடல் காட்சியில் வைஜி மகேந்திரன் சங்கீதா. வைஜி மகேந்திரன் முதன் முதலில் நவகிரகம் என்ற திரைப்படத்தில் பாலச்சந்திரால் அறிமுகமானார். ஷோ முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம். 1963 பீம்சிங் இயக்கத்தில் உருவான பேர் மகளே பேர். பார்த்தீர்களா உறவுகளே, தனிக்குடித்தனம் திரைப்படத்தில் எஸ்பிபி எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை உங்களுக்காக வழங்கியதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதேவேளை இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி.
நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம், அப்படியே நலமாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி. பழைய தமிழ் சினிமா பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பழைய தமிழ் சினிமாக்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள், அது சார்ந்த விடயங்கள் அத்தனையும் அலசி ஆராயப்படும். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீண்ட சொர்க்கம். ஏ.எம். ராஜா, பி. சுஷீலா பாடியது. இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் டி. சலபதி ராவ். 1960 மதுரம் பிக்சர்ஸ் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. மீண்ட சொர்க்கம் திரைப்படத்தில் நடிப்பு செல்வம், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, தாம்பரம் லலிதா வேறு ஒருவர், திருவாங்கூர் சகோதரிகளில் மூத்தவரான லலிதா வேறு ஒருவர். இவர் தாம்பரம் லலிதா மற்றும் மனோரமா, டி ஆர் ராமச்சந்திரன், கே ஏ தங்கவேலு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஜெமினி கணேசனும் பத்மினியும் காதலிப்பார்கள். ஆனால் ஜெமினி கணேசன் தாம்பரம் லலிதாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. நாட்டிய பேரொளி பத்மினியின் அற்புதமான நடன காட்சிகள் திரைப்படத்தின் சிறப்பம்சம். திரைப்படத்தின் இயக்குனர் யார் தெரியுமா? பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதர். ஏ.எம். ராஜா, பி. சுஷீலா பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பத்மினியும். பாடலை கேட்டு பார்க்கலாமா? ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, அழகான வரிகள், இனிமையான குரல்கள், அற்புதமான காட்சி. துயிலாத பெண்ணொன்று கண்டேன், எங்கே இங்கே என்னாலும், துயிலாத பெண்ணொன்று கண்டேன், எங்கே இங்கே என்னாலும், துயிலாத பெண்ணொன்று கண்டேன், அழகான பழம் போலும் கண்ணம், அதில் தர வேண்டும் அடையாள சின்னம், அழகான பழம் போலும் கண்ணம்,

நானா? ஆமாம், என்னாலும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மிண்ட சொர்க்கம். 1960 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பாடலை பாடிய குரல்கள் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் டி சலபதி ராவ். பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் பத்மினியும். மிண்ட சொர்க்கம் வெளியான 1960 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான மற்றொரு திரைப்படம். சிவாஜி சரோஜாதேவி நடித்த விடிவள்ளி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அம்பிகாவதி. 1957 ஏ எல் சீனிவாசனின், அதாவது கண்ணதாசனின் சகோதரர் ஏ எல் சீனிவாசன், அவருடைய ஏ எல் எஸ் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியானது அம்பிகாவதி. ஏ எல் எஸ் நிறுவனம் எத்தனையோ அற்புதமான வெற்றி திரைப்படங்களை எல்லாம் தயாரித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் ஏற்கனவே இதே பெயரில் எம் கே தியாகராஜ பாகவதர் அம்பிகாபதியாகவும், எம் ஆர் சந்தான லட்சுமி அமராவதியாகவும் நடிக்க ஏற்கனவே வெளியான கதை. அது மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதையே மீண்டும் சிவாஜி அம்பிகாபதியாகவும், பி பானுமதி அமராவதியாகவும் நடிக்க 1957 ஏ எல் எஸ் தன்னுடைய ஏ எல் எஸ் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். இருந்தும் இதிலே சில காதல் சீக்வன்சஸ் பாடல்கள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. இந்த திரைப்படம் பாகவதரின் திரைப்படம் பெற்ற வெற்றி அளவிற்கு வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆம், டி எம் சவுந்தரராஜனும் பி பானுமதியும் இணைந்து பாடிய பாடல். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். இந்த பாடலை இயற்றியவர் கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். அம்பிகாபதி திரைப்படத்தின் இயக்குனர் பானா நீலகண்டன். எம்ஜிஆரின் 16 திரைப்படங்களை இயக்கிய பானா நீலகண்டன் சிவாஜியை வைத்து அம்பிகாபதி, முதல் தேதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தார். நல்லது உறவுகளே, இந்த பாடல் ஒரு பெரிய பாடல். அப்பொழுது எல்லாம் அந்த காலங்களில் இசைத்தட்டின் ஒரு பக்கம் நிறைவடைய அடுத்த பக்கத்தை திருப்பி சுழற்றிவிட வேண்டும். அப்படியாக 6 பிடிக்கக்கூடிய பாடல். ஒவ்வொரு சரணமும் வித்தியாசமான மட்டமைப்பு, சம்பந்தமில்லாத மட்டமைப்பு. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். பாடல் காட்சியில் சிவாஜியும் பானுமதியும். Mm-hmm.

பாடும் மாந்தளிர் கரம் நீட்டி மௌனமாய் நம்மை வாழ்த்துதே கண்ணா, மௌனமாய் நம்மை வாழ்த்துதே. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடும் மாநிலம் கொண்டாடுதே. அன்பே இன்பம் எங்கே?

ഒലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം 1957 ALS പ്രൊഡക്ഷൻ സാർവിൽ വെളിയാണ് അംബികാപതി. ഇത് ഒരു കാതൽ കാവ്യം. ടി എം സൗന്ദരരാജനും പി ഭാനുമതിയും പാടിയ പാടൽ. പാടലെ ഇയറ്റിയവർ കൂനാമാവന്ന ബാലസുബ്രഹ്മണ്യം. പാടലയ്ക്ക് ഇസയമിറ്റവർ ജി രാമനാഥൻ. തിരപ്പടത്തിന് ഇയക്കുനർ MGRN. അധികമാണ് തിരപ്പടങ്ങളെ ഇയക്കിയ ഇയക്കുനറുകളിൽ ഒരുവരാണ് പന നീലകണ്ഠൻ. പാടൽ കാഴ്ചയിൽ ശിവാജിയും പി ഭാനുമതിയും. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യൂഹം വാനൊലി. വാൻപരപ്പിനൂടാക உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அமர தீபம். வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில், வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தை அந்த காலங்களில் எஸ் கிருஷ்ணமூர்த்தியும் ஸ்ரீதரும் டி கோவிந்தராஜனும் இணைந்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். பின்பு ஸ்ரீதர் பிரிந்து விட்டார். உங்களுக்கு தெரியும், சித்ராலயா எனும் நிறுவனத்தை ஆரம்பித்து அவர் தேன் நிலவு என்ற திரைப்படத்தை பின்பு முதன் முதலாக தயாரித்தார். அவருடைய சொந்த நிறுவனம் சித்ராலயா, இது வீனஸ் பிக்சர்ஸ். இதிலே இந்த மூன்று பங்குதாரர்களில் ஒருவர் ஸ்ரீதர். 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், இதற்கு கதை எழுதியவரும் ஸ்ரீதர் தான். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி பிரகாஷ் ராவ், KS பிரகாஷ் ராவ் என்று வேறு ஒரு இயக்குனரும் இருக்கின்றார். இவர் டி பிரகாஷ் ராவ். அமரதீபம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் டி சலபதி ராவ் மற்றும் ஜி ராமநாதன். ஏஎம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய பாடல் இது. அமரதீபம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, சாவித்ரி, இவி சரோஜா, MN நம்பியார், KA தங்கவேலு, வி நாகையா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை இயற்றியவர் KP காமாட்சி சுந்தரம். ஏஎம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சாவித்ரியும். ஆமாம், அமரதீபம் வெளியான 1956 1956 சிவாஜியின் நடிப்பில் நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு, நானே ராஜா, தெனாலிராமன், பெண்ணின் பெருமை, ராஜா ராணி, அதேபோல மர்ம வீரன், வாழ்விலே ஒரு நாள், ரங்கூன் ராதா போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகர் திலகம் என்ற பட்டம் கிடைத்தது ராஜா ராணி திரைப்படத்தில் தான். இந்த அமரதீபம் திரைப்படம், அதாவது ரேண்டம் ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில திரைப்படத்தின் ரீமேக், ரேண்டம் ஹார்வெஸ்ட். அமரதீபம் 1956 வெளியானது. பின்பு ஹிந்தியில் 1958 அமர் தீப் என்ற பெயரில் வெளியான பொழுது அதில் தேவ் ஆனந்த், பத்மினி, வைஜந்திமாலா ஆகியோர் நடித்தனர். தமிழில் பத்மினி ஏற்ற வேடத்தை அப்படியே ஹிந்தியிலும் ஏற்று நடித்தார். தமிழில் சாவித்ரி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியில் வைஜந்திமாலா ஏற்று நடித்திருந்தார். ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சி ராமச்சந்திரா. ஆமாம், அமரதீபம் திரைப்படத்தில் ஏஎம் ராஜா, பி சுஷீலா. பாடலை ஏற்றியவர் KP காமாட்சி சுந்தரம், வைஜந்திமாலா ஆகியோர் நடித்தனர். தமிழில் பத்மினி ஏற்ற வேடத்தை அப்படியே ஹிந்தியிலும் ஏற்று நடித்தார். தமிழில் சாவித்ரி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியில் வைஜந்திமாலா ஏற்று நடித்திருந்தார். ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சி ராமச்சந்திரா. ஆமாம்,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான அமர தீபம். பாடலை பாடிய குரல்கள் ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுஷீலா. காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்ரியும். ஒலித்த பாடலின் கவிஞர் கே.பி. காமாட்சி சுந்தரம். பாடலுக்கு இசையமைத்தோர் டி. சலபதி ராவ் மற்றும் ஜி. ராமநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமுதம். 1961 மாபெரும் தயாரிப்பு நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்டு வெற்றி பெற்ற திரைப்படம் குமுதம். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். திரைப்படத்தின் இயக்குனர் அதுர்தி சுப்பாராவ், அதாவது ஏ. சுப்பாராவ். குமுதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன். டி. எம். சவுந்தரராஜனும் கே. ஜமுனாராணியும் குழுவினருடன் பாடிய பாடல் இது. குமுதம் திரைப்படத்தில் எஸ்.எஸ். ராஜேந்திரன், அவருடைய மனைவியான விஜயகுமாரி, சௌகார் ஜானகி, நடிகவள் எம். ஆர். ராதா, பி.எஸ். சரோஜா,

நடராஜன் மற்றும் ஜோதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் கள்ளப்பாட் நடராஜன் என்ற நடிகர் ஒரு நல்லதொரு நடனமாடக்கூடிய நடிகர். ஜோதியும் அவ்வாறே, ஜோதியும் நன்றாக நடனமாடக்கூடிய ஒரு துணை நடிகை. மற்றும் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, இந்த நால்வரையும் இந்த காட்சியில் காட்டுவார்கள். குமுதம் திரைப்படத்தில் இது ஒரு வெற்றி திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம் தான். தெலுங்கில் பின்பு 62 மஞ்சி மனசுலு என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே தெலுங்கின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, சௌகார் ஜானகி ஆகியோர் நடிக்க கே வி மகாதேவனே தெலுங்கு திரைப்படத்திற்கும் இசையமைத்திருந்தார். ஹிந்தியில் 64 பூஜா கி ஃபால் என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே அசோக் குமார், தர்மேந்திரா, மாலா சின்ஹா மற்றும் பலரும் நடிக்க மதன் மோகன் இசையமைத்திருந்தார். மலையாளத்தில் 63 சுஷீலா என்ற பெயரில் வெளியானது இதே கதை. அந்த திரைப்படத்தில் பிரேம் நஷீர், ஷீலா, திக்ருசி சுகுமாரன் நாயர், அம்பிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சணாமூர்த்தி. நேயர்களே, குமுதம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனாராணி குழுவினர் பாடிய பாடல். இதுவும் பெரிய பாடல். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தொடாதே மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா ஏமா ஏமா ஏமா ஏமா ஏமா ஏமா சிட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா தாலி

ஜாடை காட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? ஜாடை கட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நாங்க மட்டும் எங்களை தாக்கலாமா? உள்ள நிலை தெரி

தன் காதலிச்சு அவளை கைவிட்டு ஒன்பது மேல் ஆசை வச்சு வண்டாக மாறுகிற மனமுள்ள ஆம்பளைங்க கொண்டாட்டம் போடுவதை பார்த்ததில்லையா? பெண்கள் திண்டாடும் கதைகளை கேட்டதில்லையா? மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா உன்னை விட்டு உன்னை தேடி ஓடுறவ தினமும் ஊரையேச்சு வேஷமெல்லாம் போ

சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். கட்டுப்பாட்ட மீறாமே சட்டதிட்டம் மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரையில். பிறகு கல்யாணம் ஆகிவிட்டால் ஏது தடை ஏது தடை.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1961 மாடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வழியில் தயாரித்து வெளியிட்ட குமுதம். டி எம் சவுந்தரராஜனும் கே ஜமுனாராணி குழுவினரும் பாடிய அந்த பாடல் காட்சியில் நடிகர்கள் எம் ஆர் ராதா, பி எஸ் சரோஜா, ஜோதி, கள்ளப்பாட் நடராஜன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். மிருதகாசி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் வசனகர்த்தாவும் ஆகிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆனால் திரைப்படத்தை அவர் இயக்கவில்லை. திரைப்படத்தை இயக்கியவர் ஏ சுப்பாராவ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல் இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜா ராணி. 1956 நேஷனல் புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியானது ராஜா ராணி. திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் மூனா கருணாநிதி. திரைப்படத்தின் இயக்குனர் சிவாஜியின் திரைப்படமாக இருந்தாலும் பானாவரிசை படம் அல்ல, ஏ பீம் சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா. இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ராஜாராணி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, எஸ் எஸ் ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவருடைய மனைவியான டி ஏ மதுரம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏற்கனவே கூறியது போல டி ஆர் பாப்பா. ஆமாம், டி ஆர் பாப்பா அவர்கள் சிவாஜியின் அன்பு, ரங்கூன் ராதா, குறவஞ்சி போன்ற திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதோ ராஜா ராணி திரைப்படத்தில் ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும். மருதகாசியின் பாடல், டி ஆர் பாப்பா இசையமைப்பு. பாடலை கேட்கலாமா? திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலை

போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான ராஜா ராணி. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் பத்மினியும் தோன்றி நடித்திருந்தார்கள். இந்த பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் ஏ மருதகாசி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அகஸ்தியர் அல்லது அகஸ்தியன் என்று கூறப்படும் டி ஆர் பாப்பா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங் என்பதை மறந்துவிடாதீர்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய மற்றொரு இனிமையான கானம் சற்று காலம் கடந்து வெளியான பாடல். இந்த பாடலின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. இந்த திரைப்படத்தின் நாயகன் சிவச்சந்திரன் எனவும் நாயகி அபர்ணா எனவும் அறியப்படுகிறது. இது இவர்களின் கதை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் மிக பிரபலமாக ஒலித்த பாடல்தான் இந்த பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

நான் கண்ட உள்ளம் வானின்மதி அல்லவோ, தேவநிதி அல்லவோ.

உலகம் நமதல்லவோ, ஆனந்த இல்லம் நான் கண்ட உள்ளம் வாணி.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது இவர்களின் கதை. 1975 வெளியான திரைப்படம் என்று அறியப்படுகிறது. ஏ எம் ராஜாவுடன் பி சுஷீலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமணி வி குமார். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், அந்த கானங்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அவற்றின் விவரங்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. மாடர்ன் தியேட்டர்ஸ் 1958 தயாரித்து வெளியிட்ட கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்தில் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, ஆர் எஸ் மனோகர், ER சகாதேவன், பண்டரிபாய், TP முத்துலட்சுமி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஆபேரி என்ற ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த இந்த பாடலை இயற்றியவர் ஏ மருதகாசி. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும். இது மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்ட சித்திரம். இதோ உங்களுக்காக அந்த அழகான பாடல் இப்பொழுது

Ha,

ഒലിത്ത പാടലിടം പെറ്റ തിരപ്പടം 1958 മോഡേൺ തിയേറ്റേഴ്സ് തയ്യാരത്ത് വെളിയിട്ട കറുപ്പ് വെളി திரைப்படமான பெற்ற மகனை விற்ற அன்னை. ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடலை ஆபேரி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்திருந்தார்கள். ஏ மரதகாசி எழுதிய பாடலை ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் பாடியிருந்தார்கள். காட்சியில் SSR விஜயகுமாரியும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சகோதரி. 1959 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சகோதரி. இந்த திரைப்படத்தில் கே பாலாஜி, பிரேம் நஷீர், ஆர் முத்துராமன், தேவிகா, ராஜசுலோச்சனா, தாம்பரம் லலிதா, எஸ் ஆர் ஜானகி, பத்மினி பிரியதர்ஷினி ஆகியோருடன் ஜே பி சந்திரபாபு அவர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகள் பின்னர் சேர்க்கப்பட்டன. இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் காட்சியும் நகைச்சுவை காட்சிகளும், அதாவது படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து இந்த திரைப்படத்தை அவர்கள் திரையிட்டு பார்த்த பொழுது ஏதோ குறை இருந்ததாக தெரிந்தது. ஆகவே அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான ஜே பி சந்திரபாபுவின் பாத்திரத்தை உருவாக்கி அதிலே அவருக்கான ஒரு பாடலையும் அமைத்து நகைச்சுவை காட்சிகளையும் சேர்த்து வெளியிட்டார்கள். திரைப்படமும் வெற்றியடைந்தது. சகோதரி திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங். அடிப்படையில் பீம்சிங் ஒரு எடிட்டரும் கூட, அதாவது படத்தொகுப்பாளர் மற்றும் இயக்குனர். படத்தொகுப்பு வேலைகளையும் நன்றாக செய்யக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஏ பீம்சிங். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஆர் கோவர்த்தனம் என்ற இசையமைப்பாளர் இவருடைய தம்பி. இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் முரசொலிமாறன். கருணாநிதியின் தமக்கையின் மகனான முரசொலிமாறன். முரசொலிமாறன் பல திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கின்றார். கதை வசனம் மாத்திரம் எழுதியிருக்கின்றார், திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார், ஏன் தயாரித்து இயக்கியும் இருக்கின்றார் சில திரைப்படங்களை. உதாரணமாக மறக்க முடியுமா என்றொரு திரைப்படம், அது மாத்திரமல்ல வாலிப விருந்து என்றும் ஒரு திரைப்படம். இந்த ரெண்டு திரைப்படங்களையும் அவர் இயக்கியிருக்கின்றார். இவர் தயாரித்த திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை, மூக்கா முத்து, கருணாநிதியின் மூத்த மகன் கதாநாயகன். அதில் பிள்ளையோ பிள்ளையில் முரசொலிமாறன் தான் தயாரிப்பு. அதே போல முரசொலிமாறன் பணியாற்றிய ஏனைய திரைப்படங்கள், வசனம் எழுதிய திரைப்படங்கள் குலதெய்வம், அன்னையின் ஆணை, அன்பு எங்கே, தலை கொடுத்தான் தம்பி, நல்ல தீர்ப்பு, எங்கள் தங்கம் என்ற MGR திரைப்படம். இப்படியாக முரசொலிமாறன் ஒரு அரசியல்வாதி மாத்திரமல்ல, ஒரு சினிமா கலைஞரும் கூட. கண்ணதாசன் எழுதிய பாடல், ஏ எம் ராஜாவும் கே ஜமுனாராணியும் பாடிய பாடல் இது. இந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும். இது சகோதரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆர் சுதர்சனம் மாஸ்டரின் இசையில். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளை திரைப்படமான சகோதரி. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். ஏ எம் ராஜாவுடன் இணைந்து கே ஜமுனாராணி பாடிய அந்த பாடல் காட்சியில் மலையாள நடிகர் பிரேம் நஷீரும் தேவிகாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். ஆர் சுதர்சனம் மாஸ்டர் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கின்றேன், ஏவிஎம் தயாரித்து வெளியிட்ட அந்த காலத்து பல திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர்களில் முதன்மையானவர். பல திரைப்படங்கள் ஏவிஎம்மின் பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் ஆர் சுதர்சனம் மாஸ்டர். அவருடைய தம்பி ஆர் கோவர்த்தனம். ஆர் கோவர்த்தனம் ஒரு உதவி இசையமைப்பாளராக பலருடனும் பணியாற்றியவர். இருந்தாலும் தனித்து அவர் இசையமைத்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அபாரம், அற்புதம். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பொற்சிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நினைத்து பாருங்கள். அதே போல கைராசி திரைப்படத்து பாடல்களை நினைத்து பாருங்கள். பூவும் பொட்டும் திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். மறக்கவே முடியாத பாடல்கள் அஞ்சல் பட்டி 520 என்ற ஒரு சிவாஜியின் நகைச்சுவை திரைப்படம், அந்த பாடல்களை நினைத்து பாருங்கள். ஏன் அதே போல வரப்பிரசாதம் என்று ஒரு திரைப்படம், சற்று வருடங்கள் பல கழிந்து ஆர் கோவர்த்தனம் இசையமைத்த திரைப்படம், அந்த திரைப்படத்தின் பாடல்களை நினைத்து பாருங்கள். அப்படியாக ஆர் கோவர்த்தனம் மாஸ்டரும் சுதர்சனம் மாஸ்டரை போல எத்தனையோ அருமையான சிறந்த பாடல்களை, அற்புதமான பாடல்களை நமக்காக வழங்கியவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் விடயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு வசதி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான பொழுதாக மிளந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அற்புதமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்த பாடல்கள். ஏற்கனவே ஜெயச்சந்திரன் பாடிய டூயட் பாடல்கள் பலவற்றை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றேன். இன்று ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்களில் சிலவற்றை உங்களுக்காக நான் தரப்போகின்றேன். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் மிக மிக பிரபலமாக ஒலித்த ஒரு பாடல் அல்லவா இந்த முதல் பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 80 வெளியான ஒரே முத்தம்.
இந்த திரைப்படத்தில் மறைந்த ஜெய்கணேஷ், ஆமாம் மறைந்த ஸ்ரீகாந்த், இப்பொழுது 2-3 நாட்களின் முன்புதான் வெண்ணிறாடை திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமான, அதுவும் ஸ்ரீதர் அவர்களால் கதாநாயகனாக அறிமுகமான பழம்பெரும் நடிகர் ஸ்ரீகாந்த் தனது 81வது வயதில் முதுமை காரணமாக இயற்கை எய்தினார். ஒரே முத்தம் திரைப்படத்தில் கதாநாயகியாக சுமித்ரா நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இளையராஜா இசையமைக்க சி ஏ முகிலன் ஒரே முத்தம் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். இந்த பாடல் சந்தோஷமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது சந்தோஷமாக ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். ஒரே முத்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல் முதல் பாடலாக. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, கொலுங்க கொலுங்க ஆடடியோ.

ஆடடி கொலுங்க கொலுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியினில் ஆடடி, கொலுங்க கொலுங்க ஆடடியோ. உனக்காகத்தானே பொன்னோடமே, உன்னோடுதானே கல்யாணமே, நமக்காகத்தானே நதியோட்டமே,

ஆடடி, நதியினில் ஆடடி, கொலுங்க கொலுங்க ஆடடியோ. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே முத்தம். 80ல் வெளியான திரைப்படம். திரைப்படத்திலே ஜெய்கணேஷும் ஸ்ரீகாந்தும் நடித்திருந்தார்கள். ஆமாம், இந்த திரைப்படத்தின் நாயகனான ஜெய்கணேஷ் கூட ஒரு நடுத்தர வயதில் காலமாகிவிட்டார். அவ்வளவு தொடர்கதை அந்த திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 1974 அந்த திரைப்படத்திலே கதாநாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அற்புதமான ஒரு வேடத்தை, ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் ஜெய்கணேஷ் அந்த திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஒரு பாடல் காட்சியும் உண்டு.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பாடகர் ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர். சிறிய வயதிலேயே தாளவாத்தியமான மிருதங்கத்தை முறையாக பயின்று அதை நன்றாக வாசிக்கக்கூடிய அளவிற்கு தேர்ச்சி அடைந்தவர் ஜெயச்சந்திரன். முதலில் பின்னணி பாடகராக அறிமுகமானது மலையாள மொழியில்தான். தமிழ் மொழியில் இவரை பின்னணி பாடகராக முதன் முதலில் அறிமுகப்படுத்திய திரைப்படம் சத்யா மூவிஸின் மணிப்பயல். மெல்லிசை மன்னரின் இசையில் அந்த திரைப்படத்தில் அவர் பாடிய முதல் பாடல் எது தெரியுமா? தங்கச்சி மெல் போல் இதழோ, அந்த தங்க தமிழ் போல் மொழியோ. இந்த பாடல்தான் தமிழ் சினிமாவில் அவர் பாடிய முதல் பாடல். அதே ஆண்டு இன்னொரு திரைப்படத்திலும் மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் பாடினார் ஜெயச்சந்திரன். அந்த திரைப்படம் தான் அலைகள். நேயர்களே, இப்பொழுது உங்களுக்காக நாம் தரும் இந்த பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்த சொன்னது நீதானா திரைப்படத்தில் இருந்து. 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சொன்னது நீதானா. இந்த திரைப்படத்திலும் ஜெய்கணேஷ், விஜயகுமார், சுமித்ரா ஆகியோர் நடித்திருந்தார்கள். காலம் சென்ற, அதாவது அண்மையில் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல் இது. இளையராஜா இசையமைப்பாளர், சி என் முத்து, சொன்னது நீதானா திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்தில் அவர் பாடிய ஒரு குழந்தைகளுக்கான பாடல், அருமையான ஒரு பாடல், இலங்கை வானொலியில் அந்த காலங்களில் மிகவும் பிரபலமாக ஒலித்த பாடல்தான் இந்த பாடலும். இப்பொழுது உங்களுக்காக ஜெயச்சந்திரன் பாடிய இன்னொரு சோலோ சொன்னது நீதானா திரைப்படத்திலிருந்து. புலவர் புலமைப்பித்தன் எம்ஜிஆர் திரைப்படமான குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் தான் முதலில் பாடல் புனையை தொடங்கினார். தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவருக்கு பாடல் புனையும் சந்தர்ப்பங்களை தான் முதலமைச்சராக ஆகும் வரைக்கும் வழங்கிக் கொண்டே இருந்தார். சிவாஜியின் திரைப்படங்களிலும் பாடல்கள் புனைந்திருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், தீபம் என்ற சிவாஜியின் திரைப்படத்தை பாலாஜி தயாரித்தார். அதை நீங்கள் அனைவரும் அல்லது உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். இதோ ஏன் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் கூட அவர் எழுதிய அருமையான பாடல்கள் இருக்கின்றன. சிவாஜியின் திரைப்படம் தானே அதுவும். இப்படியாக நாம் சொல்லிக் கொள்ளலாம், இது சொன்னது நீதானா திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொன்னது நீதானா? நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள், அதாவது தனிப்பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இவர் பாடிய எந்த ஒரு பாடலையும் நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. 100க்கு 95 வீதம் இவர் பாடியது அற்புதமான மெலடி பாடல்கள். ஆங்காங்கே அப்பப்ப சில துள்ளிசை பாடல்களையும் சில இசையமைப்பாளர்கள் இவரை பாட வைத்திருக்கின்றார்கள். அதிலும் ஒரு மெலடி தன்மை இனித்துக் கொண்டே இருக்கும். இதோ இது ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஆர் சி சக்தி வித்தியாசமான சிந்தனை போக்கு கொண்டவர். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பாத்திரங்களை தனது திரைப்படங்களில் படைப்பதில் வல்லவர் ஆர் சி சக்தி. காலமாகிவிட்டார். அவருடைய இயக்கத்தில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாம்பழத்து வண்டு 79 வெளியானது. சரத்பாபு திரைப்படத்தின் கதாநாயகன். அவருடன் இணைந்து ஜெயகணேஷ், சத்திய பிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். நடிகர் சரத்பாபு முதலில் நடிகை ரமா பிரபாவை, பழம்பெரும் நடிகை ரமா பிரபா, தமிழிலே பொதுவாக இவர் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்திருக்கின்றார். ஒரு நகைச்சுவை நடிகையாக அந்த காலங்களில் பவனி வந்தவர். இவர் அதிகமாக ஏராளமான திரைப்படங்களில் நடித்தது தெலுங்கு திரைப்படங்களில். ரமா பிரபாவை திருமணம் செய்து கொண்டவர் சரத்பாபு. பின்பு இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சரத்பாபு. சத்யபிரியா இந்த திரைப்படத்தின் கதாநாயகி. ஓரிரு திரைப்படங்களில் சத்யபிரியா தமிழில் கதாநாயகியாக நடித்தவர். மஞ்சள் முகமே வருக, இந்த மாம்பழத்து வண்டு மற்றும் ஓரிரு திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடித்தவர். பல மொழிகளிலும் நடித்தவர். அதிகமாக தமிழ் திரைப்படங்களில் துணை பாத்திரங்களில் நடித்திருக்கின்றார். வில்லியாக அல்லது இரண்டாவது நாயகியாக அப்படியாக எல்லாம் நடித்திருக்கின்றார் சத்யபிரியா. மாம்பழத்து வண்டு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடல் எழுதியவர் ஜெய ரவி. ஜெயரவி அவர்கள் எழுதிய பாடலை ஜெயச்சந்திரன் பாடுகிறார். பாடல் காட்சியில் சரத்பாபு. மாம்பழத்து வண்டு ஆர் சி சக்தி. ஆர் சி சக்தி அவர்கள்தான் ரஜினியின் தர்மயுத்தம் திரைப்படத்தின் இயக்குனர். கமலஹாசன் முதன் முதலில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய திரைப்படம் உணர்ச்சிகள். அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் ஆர் சி சக்தி. ஆனால் அவர் கதாநாயகனாக நடிக்க பட்டாம்பூச்சி முதலில் வெளிவந்து விட்டது. உணர்ச்சிகள் சற்று தாமதமாகித்தான் வெளியானது. சிறை திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் ஆர் சி சக்தியின் இயக்கத்தில். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பதில் வல்லவர். இப்படியாக பல திரைப்படங்கள் அவர் எடுத்திருக்கின்றார் ஆர் சி சக்தி. இதோ மாம்பழத்து வண்டு சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் பாடியது சரத்பாபுவுக்காக.

கன்னம் கனி என்றால் எண்ணம் கிளியானது, வண்ணம் மலரென்றால் கண்கள் வண்டானது. கன்னம் கனி என்றால் எண்ணம் கிளியானது, வண்ணம் மலரென்றால் கண்கள் வண்டானது. பாடாத புதுராகம் நான் பாடவா, பழகாத மயிலாட்டம் நீ ஆடவா. பாடாத புதுராகம் நான் பாடவா, பழகாத மயில்

பழத்து வண்டு. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னரும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் அவர் பாடிய டுயட் பாடல்கள், ஜோடி பாடல்களை உங்களுக்காக நாம் வழங்கியிருக்கின்றோம். இவை தனிப்பாடல்கள். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல், இதுவும் ஒரு அபூர்வமான பாடல்தான். ஹிந்தோளம் என்ற கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டது இந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராகபந்தங்கள். 1982 வெளியான வண்ண திரைப்படம் ராகபந்தங்கள். ராஜாமணி, ஜெயஸ்ரீ, நளினி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். வயலின் வித்வான், இசை மேதை குன்னங்குடி வைத்தியநாதன் ராகபந்தங்கள் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பி ராமச்சந்திரன் இயக்கத்தில் உருவான ராகபந்தங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் பாட, பாடலை கவியர் சர் கண்ணதாசன் புனைந்திருக்கின்றார். அந்த அபூர்வமான பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

சொகமதனி சம்மலரோ நிலவோ மலை மகளோ நின்னி சச கக சசச நின்னி சச கக சசச பத மனிதச நிக மகச மகச நிதனிச சச கக மமததனி மமததனி நிசசக மம கக சச நினி ததனி நிச மலரோ நிலவோ மலை மகளோ தேவி வடிவாக அம

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராகபந்தங்கள். பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களே உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனவுகள் கற்பனைகள். 1982 வெளியான இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ரூபா, ராணி பத்மினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் சரத் பாபுவும் ராணி பத்மினியும். பி ஜெயச்சந்திரன் பாடிய இந்த பாடலை எழுதியவர் பாவண்ணன், இசையமைத்தவர் கங்கை அமரன். திரைப்படத்தின் இயக்குனர் ALS கண்ணப்பன். ALS நிறுவனம் அந்த காலங்களில் சினிமா தயாரிப்பு நிறுவனமாக இருந்து அற்புதமான பல வெற்றி திரைப்படங்களை தமிழில் தயாரித்த நிறுவனம். ஒரு சாந்தி திரைப்படத்தை மறக்க முடியாது, கந்தன் கருணை திரைப்படத்தை மறக்க முடியாது, ஆனந்தி என்ற திரைப்படத்தை மறக்க முடியாது, சாரதா திரைப்படத்தை மறக்க முடியாது. இப்படியாக எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் ஏஎல் சீனிவாசனின் ALS நிறுவனம். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர் ALS கண்ணப்பன், அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். ஆம், நடிகை ரூபா ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக 1980 தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தவர். அந்த திரைப்படம் ஒரு வருடம் வெற்றிகரமாக ஓடியது. வித்தியாசமான ஒரு காதல் கதை, நாயகனும் நாயகியும் தொடாமலே நடித்தார்கள் அந்த திரைப்படம் முழுவதும். அதிலே எந்த ஒரு பெண் பாடகியும் பாடவில்லை. ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களையும் எல்லாமே சோலோ பாடல்கள், ஆண் பாடகர்கள் மட்டுமே பாடியிருந்தார்கள். கனவுகள் கற்பனைகள் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

சொன்னது. சிந்தும் சங்கீதம் வந்தது, சந்தங்கள் தண்ணீர் தந்தது மாலை பெண்ணே. கலை அன்னம் பல வண்ணம் கொண்டது, மண்ணும் புது பொன்னில் நின்றது. இன்னும் என்னை பின்னிக் கொண்டது கன்னி பெண்ணே.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனவுகள் கற்பனைகள். ஆம், பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக. ஆம், தனது 53வது வயதிலேயே மாரடைப்பால் காலமானவர் நவரச திலகம் முத்துராமன், நடிகர் கார்த்திக்கின் தந்தை. அவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் காற்றினிலே வரும் கீதம். முத்துராமனுக்கு ஜோடியாக கவிதா 3 மாறுபட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். நடிகை கவிதா ஓ மஞ்சு என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் 76ஆம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமானவர். அந்த ஓ மஞ்சு திரைப்படத்தின் நாயகன் மாஸ்டர் சேகர். 78இல் வெளியான வண்ண திரைப்படமான காற்றினிலே வரும் கீதம் விஜயபாஸ்கர் பிலிம் சார்பில் தயாரிக்கப்பட்டது. ஆம், முத்துராமன் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலங்களில் பார்த்தால் ரங்கோன் ராதா, கற்புக்கரசி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் பெயர் சொல்லக்கூடிய அளவில் பெரிய பாத்திரங்கள் அல்ல, சிறிய பாத்திரங்களில் நடித்திருப்பார். மாலா ஒரு மங்கள விளக்கு என்ற திரைப்படத்தில் 59இல் ஓரளவு பரவாயில்லை பெயர் சொல்லக்கூடிய பாத்திரமாக அமைந்தது. இவருடைய 25வது படம் நானும் மனிதன்தான், 50வது படம் அனுபவம் புதுமை. இந்த அனுபவம் புதுமை திரைப்படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜஸ்ரீ. அந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் சி வி ராஜேந்திரன் முழுமையான ஒரு இயக்குனராக அறிமுகமானார். 75வது திரைப்படம் முத்துராமனின் 75வது திரைப்படம் நம்ம வீட்டு தெய்வம். 100வது திரைப்படம் புன்னகை. 125 சண்முக பிரியா. அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்தவர் அண்மை காலங்களில் மறைந்த நடிகை ஜெயந்தி. 150வது படம் எங்கள் குலதெய்வம். 175 நீ வாழ வேண்டும். இறுதியாக முத்துராமன் நடித்த திரைப்படம் ரஜினியின் திரைப்படம், அதாவது போக்கிரி ராஜா. அதுதான் முத்துராமன் நடித்த இறுதி திரைப்படம். நவரச திலகம் என்ற பட்டம் இவருக்கு எப்பொழுது கிடைத்தது தெரியுமா? கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் 72இல் வெளியானது வாழையடி வாழை என்ற குடும்ப சித்திரம். அந்த திரைப்படத்தில் தான் இவருக்கு நவரச திலகம் என்ற பட்டம் கிடைத்தது. காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர் ஜெயச்சந்திரன், திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன். இதோ உங்களுக்காக அருமையான ஒரு பாடல் ஜெயச்சந்திரன் குரலில்.

அம்மா ஹே புயலலவாரி தண்ணி வேளாவானம் தையற தையா தையற தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. மையை இட்ட கண்ணாலே மையல் கொண்ட நேரம் முதன் முதலா தொட்டேனே வாய்க்கால் கரையோரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அரைகுறையா ஒதுங்க அலுங்காமே அணைச்சாளே வெதுவெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாள் என்னை ஹே புயலலவாரி தண்ணி வேளாவானம் தையற தையா தையற தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. போய் வரவா என்றாளே ஏக்கத்துடன் பார்ப்பா நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிற்பா உணவில்லை உறவில்லை வாடுவாள் என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவா சொக்கி சொக்கி நிற்பாளே சொக்கத்தங்கம் போலே ஹே புயலலவாரி தண்ணி வேளாவானம் தையற தையா தையற தையா சித்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காற்றினிலே வரும் கீதம். பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக? நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். தமிழில் ஜெயச்சந்திரன் பாடிய இரண்டாவது பாடல் 73 கருப்பு வெள்ளையில் இயக்குனர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் சித்ராலயா சார்பில் வெளியானது அலைகள். இந்த திரைப்படத்தின் வாயிலாக கன்னட நடிகர் விஷ்ணுவர்த்தனை தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீதர். அலைகள் திரைப்படத்தின் கதாநாயகி சந்திரகலா. நடிகை சந்திரகலா பன்மொழிகளிலும் நடித்தவர் என்றாலும் தமிழில் நடிகையர் திலகம் சாவித்ரி தானே தயாரித்து தானே இயக்கி கதாநாயகியாக நடித்த பிராப்தம் திரைப்படத்தில் இவரையும் இரண்டாவது நாயகியாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் சிவாஜியின் காதலியாக அந்த திரைப்படத்தில். எம்ஜிஆருடன் கூட உலகம் சுற்றும் வாலிபனில் பல நாயகியரில் ஒருவராக நடித்தவர் அல்லவா சந்திரகலா? இப்பொழுது உயிருடன் இல்லை. விஷ்ணுவர்த்தன், சந்திரகலா, மனோரமா, தேங்காய் சீனிவாசன், புதுமுகம், செல்வகுமார் மற்றும் பலரும் அலைகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் உருவான திரைப்படம் அலைகள். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி இயக்கியவர் ஸ்ரீதர். தெலுங்கில் லக்ஷ்மி நிர்டோஷி என்ற பெயரில் இந்த திரைப்படம் டப் செய்யப்பட்டது. இதோ விஷ்ணுவர்தனுக்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

கண்ணே, உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. பொன்னென்ன பூவென்ன கண்ணே, உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்ராலயாவின் அலைகள். பி ஜெயச்சந்திரன் பாடிய அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஓர் இரவு. விஜயகுமார், ஸ்ரீதேவி, சீமா, ரவிக்குமார், புஷ்பலதா, மேஜர் சுந்தரராஜன் நடித்த இந்த வண்ண திரைப்படம் 79 வெளியானது. ஐ வி சசி இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கின்றார். காட்சியில் விஜயகுமாரும் ஸ்ரீதேவியும். நடிகர் விஜயகுமார் மாஸ்டர் விஜயகுமாராக சிவாஜி, பத்மினி, டி ஆர் மகாலிங்கம் நடித்த வண்ண திரைப்படமான ஸ்ரீவள்ளி 61 வெளியானது. 45 வெளியானது டி ஆர் மகாலிங்கம், குமாரி ருக்மணி நடித்த ஏவிஎம்மின் ஸ்ரீவள்ளி. இது 61 வெளியான திரைப்படம், அதுவும் கேவா கலரில் வெளியான திரைப்படம் இது. அதிலே விஜயகுமார் முருகனாக சிறிய வயது பையனாக நடித்திருப்பார். அதில் தான் லக்ஷ்மியும் வள்ளியாக நடித்திருப்பார் சிறிய வயது பெண்ணாக. ஏற்கனவே மலையாளத்தில் 76 ஆலிங்கனம் என்ற பெயரில் வெளியான திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் பகலில் ஓரிரவு. ஆம், அந்த ஆலிங்கனம் திரைப்படம் 76 மலையாளத்தில் வெளியானது. அதிலே ராகவன், ஸ்ரீதேவி, ராணி சந்திரா, வின்சென்ட் மற்றும் பலரும் நடித்திருக்க அந்த திரைப்படத்தையும் ஐ வி சசி அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏ டி உம்மர். அதாவது மூன்று முடிச்சு திரைப்படத்தின் முன்னரே அந்த ஆலிங்கனத்தில் நடித்து விட்டார், நடிக்க தொடங்கிவிட்டார். ஆனால் இரண்டு திரைப்படங்களும் 76 தான் வெளியாகின, அதாவது ஆலிங்கனம் திரைப்படமும் மூன்று முடிச்சும். இது பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். இது உங்களுக்காக

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஒரு இரவு. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயத்தில் ஓரிடம், ஸ்ரீகாந்தும் ராதிகாவும். ஆம், 2-3 தினங்களின் முன்பு மறைந்த ஸ்ரீகாந்த் இந்த திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார். ஆம், ஸ்ரீகாந்த் அவர்கள் வெண்ணுராடை திரைப்படத்தில் கதாநாயகன், மேலும் ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் இல்லை என்று கூற முடியாது. ஜெயகாந்தனின் நாவல்கள் சிலவற்றை படமாக்கிய போது அதில் கதாநாயகனாக அற்புதமாக நடித்திருந்தார். சில நேரங்களில் சில மனிதர்கள், கருணை உள்ளம், ஒரு நடிகையின் நாடகம் பார்க்கிறாள் போன்றவற்றில் பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்திருக்கின்றார். எதிர்நீச்சல் திரைப்படத்தில் அவருடைய பாத்திரத்தை மறக்கவே முடியாது. பூவா தலையா திரைப்படத்தில் ஒரு மனநிலை குழம்பிய ஒரு வாலிபனாக நடித்திருப்பார். கற்பூரம் திரைப்படத்தில் நடித்தார் ஆரம்பத்தில். எத்தனையோ திரைப்படங்களில் வில்லனாக நடித்தவர். தங்கப்பதக்கம் திரைப்படம் மறக்கவே முடியாது. சிவாஜியின் மகனாக ஒரு வில்லனாக, அவள் திரைப்படம் வில்லனாக நடித்திருப்பார். இப்படியாக எத்தனையோ திரைப்படங்கள் முதுமை காரணமாக மறைந்துவிட்டார். இதயத்தில் ஓரிடம் 80-இல் வெளியான திரைப்படம், கணதாசன் பாடல், இளையராஜா இசையில் பி. ஜெயச்சந்திரன் பாடிய அருமையான ஒரு கானம் இப்பொழுது உங்களுக்காக.

நாளுக்கு நாள் ஒன்று ஆனந்த கோலங்கள், நாளைக்கு வேறொன்று நடமாடும் பாருங்கள். காலங்கள் கொஞ்சம்தான், வாழ்நாள் கொஞ்சத்தான். யார் தோட்டமோ யார் புஷ்பமோ நான்

மஞ்சத்தில் பல கோடி மலர் கொண்டு போடுங்கள், கலையாத சேலைகள் அழகாக வாருங்கள். யாருக்கு யார் சொந்தம், நாளெல்லாம் ஆனந்தம், பூவாசனை பொன்மேகலை என்னென்னவோ. ராக்கா

ஏனம்மா ராஜாத்தி, ஏன் இந்த வெட்கந்தான்? 20 வயதானால் எப்போதும் சொர்க்கம்தான். ஆடைகள் மாற்றுங்கள், ஜாடைகள் மாற்றுங்கள்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயத்தில் ஓரிடம். ஆம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் அற்புதமான ஒரு கணவன் மனைவி. மனைவியை பார்த்து அவளுடைய கணவன் பாடக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். என்ன பாடல் இது? ஜெயச்சந்திரன் பாடுகிறார் எல்லாம் அவளே என்ற திரைப்படத்துக்காக. 77 வெளியான இந்த திரைப்படத்தின் நாயகன் கருணாநிதியின் மகன் மூனாக்கானா முத்து. மூனாக்கானா முத்து பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகமாகி தொடர்ச்சியாக பூக்காரி, அணையா விளக்கு, சமையல் காரன், நம்பிக்கை நட்சத்திரம், இங்கேயும் மனிதர்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். எல்லாம் அவளை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கலைஞரின், அதாவது கலைஞர் மூனா கருணாநிதியின் உறவினரான பிரபல ஒளிப்பதிவாளர் அமிர்தா. பாடலை வாலி எழுதியிருக்கின்றார். எல்லாம் அவளை திரைப்படத்தில் மூக்கா முத்துவுடன் இணைந்து சந்திரகலாவும் வெண்ணராடை நிர்மலாவும் நடித்திருந்தார்கள். ஆம், இது உங்களுக்காக அந்த பாடல். எல்லாம் அவளை திரைப்படத்தில் P. ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 77 வெளியான எல்லாம் அவளே. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக பிரபல பாடகர் பி ஜெயச்சந்திரன் பாடிய சோலோ பாடல்கள், தனிப்பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நாம் மன மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரும் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணத்தி அளத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்துவிட்டது, ஆங்கில புத்தாண்டு. 2021 முடிவடைந்து 2022 நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ALS சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிகர் நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானியாக கே ஆர் விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் சாவித்ரி, கே பி சுந்தராம்பாள். இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிகர் நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகையர் திலகம் சாவித்ரி
மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்லகம் கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக் கொண்டார் திரைசத்லகம் கே வி மகாதேவன். கே வி சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் கே ஆர் விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி கே ஆர் விஜயாவுக்காக பின்னணி பாட, பி சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது, அதனை பின்னால் பார்க்கலாம்.

முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும், ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன்வேல் தடுக்கும்.

மேல் தடக்கம் சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், கந்தன் என்னும் பெயரெடுத்ததால் கருணையானவன்.

வெயில் தடக்கம் முருகா, வெயில் தடக்கம். நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது. நீ

தடுக்கும் திருப்புகழை பாட பாட ஆய் மணக்கும். கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அருமையான சில பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஒரு நல்ல கணவன், ஒரு சிறந்த ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் என இந்த பெண் அறிவுரை கூறுகின்றாள் பாடல் வாயிலாக. காட்சியில் ஸ்ரீவித்யா ஸ்ரீகாந்திற்கு அறிவுரை கூறுகின்றார். பாடலை வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. 1978 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் மதுரை திருமாறன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராணி ராஜலட்சுமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு அறிவுரை பாடல். ஆடவன் என்றால் அந்த வலிமை வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும் என்பதனை, அது மாத்திரமல்ல உடல் பலமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக கூறுகின்றாள் பாடல் நாயகி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவித்யாவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலை கேட்கலாமா? நல்ல கணவன் மனைவி உறவிற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்பலாம். கூச்சமில்லாமல் ஒலிபரப்பலாம். எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள்.

நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாள். நல்ல கணவனுக்கு மனைவி

அவன் வல்லமையை என்றுமே விரும்புவாள். அன்பு வாழ்க்கையிலே தீப ஒளி ஏற்றுவாள்.

ஸ்ரீராமன் மிதிலை நகர் மீதினில் வந்தான். அங்கு சீதையவன் தோள் கண்டாள், தோளே கண்டாள். ஸ்ரீராமன் மிதிலை நகர் மீதினில் வந்தான். அங்கு சீதையவன் தோள் கண்டாள், தோளே கண்டாள்.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. நேயர்களே, பூவை செங்குட்டுவன் பழம்பெரும் கவிஞர். அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான மற்றொரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் அவர்களே. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமி. அந்த காலங்களில் 72 இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நடிகை ராஜலட்சுமி என்று. பின்னாட்களில் 80களில் சங்கராபரணம் ராஜலட்சுமி, அவர் வேறு ஒருவர். இவர்களுக்கு முன்னர் இன்னொரு ராஜலட்சுமி இருந்தார் தமிழ் சினிமாவில், அவர் வேறு ஒருவர். கனிமுத்து பாப்பா திரைப்படம்தான் மாபெரும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா, புதுமுகம் ராஜலட்சுமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகுமார் இவர்கள் இருவரும் சிறியவர்கள் அந்த திரைப்படம் வெளியான போது. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்காத டி வி ராஜு. எஸ்பிபி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமியும். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். காலங்களே காலங்களே, காதலிசை பாடுங்களே, பாடப்பாடராக பார்வை போடும் தாளம், பாடப்பாடராக பார்வை போடும் தாளம், நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வருவது வரட்டும் பயம் எதற்கு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வரு

உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஒன்றே ஹோ.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. பூவை செங்குட்டுவன் பாடல் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமலை தென்குமரி. திருமலை தென்குமரி அதாவது திருமலை திருப்பதி, அங்கிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை புனித யாத்திரை மேற்கொள்ளும் கதை இது. இதுதான் இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை. சீர்காழி கோவிந்தராஜன், சிவகுமார், குமாரி பத்மினி, சுருளிராஜன், மனோரமா மற்றும் பலரும், ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த திருமலை தென்குமரி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு வண்ண திரைப்படம். 1970 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பாடல் இசைத்தமைக்காக தமிழ்நாட்டின் சிறந்த பாடகர் விருதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெற்றுக்கொண்டார். திருமலை தென்குமரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். குருவாயூரப்பா.

கேட்ட பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் அந்த வரிசையில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணமையப்பா. 1980 ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் சரணமையப்பா. ஐயப்பனை பற்றி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருக்கின்றேன். ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்கலாம், திருமால் விஷ்ணு இரண்டும் ஒன்றுதான். 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. இதைத் தவிர எக்கச்சக்கமான அவதாரங்களை திருமால் ஆகட்டும் அல்லது அவருக்கு இன்னொரு பெயரான விஷ்ணுவாகட்டும் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் வடநாட்டில் புத்தரை திருமாலின் அவதாரமாகத்தான் வழிபடுகின்றார்கள். அப்படித்தான் மோகினியும், சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணுவின் பெண் வடிவம், இருவருக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயனார் என்றும் சொல்வதுண்டு. இரண்டும் ஒன்று என்று சொல்வார்கள், ஐயனார் சுவாமியும் ஐயப்பன் சுவாமியும். இந்த சரணம் ஐயப்பா திரைப்படம் 80 வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு, நடிகர்கள் எம் ஆர் ராதா, சுருளிராஜன், மனோரமா, ஏன் ரஜினிகாந்த், கே பாக்யராஜ், ஸ்ரீபிரியா, பூபதி, பூபதியார் மனோரமாவின் மகன் பூபதி, விஜயன் மற்றும் பலரும் நடித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பக்தி திரைப்படம். ஜேசுதாஸ் தானே நடித்து பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன் இயற்றியது. கேட்டு பார்க்கலாமா பாடலை?

கண்டால் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயா.

అయ్యప్ప శరణం అయ్యప్ప, అయ్యప్ప స్వామి అయ్యప్ప.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன். எழுதி பிரபல பாடகர் கே.ஜே. ஜேசுதாஸ் நடித்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை, ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு அந்த காலங்களில் வெளியாகி பாடல்களும் பிரபலமாக இலங்கை வானொலியில் ஒலித்தன. மலர்களிலே அவள் மல்லிகை, இதுதான் திரைப்படத்தின் பெயர். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்று ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, அவர் இளைஞனாகி கதாநாயகனாக நடித்தார் என்றும் சங்கீதா கதாநாயகியாக நடித்தார் என்றும் கூறப்படுகிறது. திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை. அருமையான ஒரு பாடல் இது, பூவை செங்குட்டுவன் எழுதியது. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன்.

கண்ணன் வரவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன் வரவும்

হয়, সিন্ধু নদিয়োরম தென்றல் விளையாடும், கண்ணன் வரவும் கன்னி உறவும்

சின்னஞ்சீறு சிட்டு உந்தன் கைகள் பட்டு தன்னை மறந்திடும் போது தனிமை என்பதேது. மொட்டை வீழ்ந்த முல்லை கட்டழகின் எல்லை தொட்டு தழுவிடும் போது சொர்க்கம் வேறு ஏது. மங்கை அழகி மலை அருவி பொங்கி பெருகிடும் என் மனம்.

0: கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கங்கை அமரன் இசையமைத்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மலர்களிலே அவள் மல்லிகை. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்று. இன்னொரு அழகான பாடலையும் உங்களுக்காக தந்தாலப்படி இருக்கும். குழந்தைகள் பாடுவது போல இந்த பாடல். அதாவது சரி, இந்த பாடல் பி சுஷீலாவும் ஜோதி கண்ணாவும் பாடியதாகவும் கூறப்படுகிறது. பி சுஷீலா தனித்து பாடியதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி முத்துராமன் இயக்குநராக அறிமுகமானார் என்று கூறியிருந்தேன். குழந்தைகளுக்கான பாடல் என்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் அருமையாக இருக்கும். சரி, இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக வழங்குகின்றேன். பூவை செங்குட்டுவன் எழுதியது.
1: ஏழுமலை வாசா எமை

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். எம்ஜிஆர் திரைப்படத்திலும் ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியிலேயே எழுதி கொடுத்தார் பூவை செங்குட்டுவன். அந்த பாடலோ மிகவும் பிரபலமானது. சாணக்கியா இயக்கத்தில் 1968 JR மூவிஸ் புதிய பூமி கருப்பு வெள்ளி திரைப்படம் வெளியானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஷீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் புதிய பூமியில். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். எம்ஜிஆர் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்ஜிஆருக்காக. அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.

பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும்.

பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய பூமி, எம்ஜிஆர் திரைப்படம். ஆம், பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல், இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 73 அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றி நடை போட்ட திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பி சுஷீலா எல் ஹரீஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ். திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய அருண் பிரசாத் மூவிஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். திரைப்படத்தில் இரண்டு நாயகர்கள், சிவகுமார் அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா, மற்றொருவர் விஜயகுமார் அவருக்கு ஜோடியாக விதுபாலா. இந்த பாடல் காட்சியில் ஜெயசித்ராவும் விதுபாலாவும், பாடலை பி சுஷீலாவும் எல் ஆரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். ஆம், இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் முத்துலிங்கமும் அறிமுகமானார் என்று பல தடவை கூறியிருக்கின்றேன். சரி, இது பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாள் இது.

பணத்தால உலகத்தை விலை பேசடி, பண்பாடு என் போர்க்கு பதில் கூறடி. நாணமென்பார் அச்சமென்பார் நமக்கேனடி? அடிமை நிலை அந்த காலம், புதுமை நிலை இந்த கோலம். காலம் மாறும் வேளையிலே கோலம் மாறுமடி. மேலை நாட்டு உறவினிலே ஆவல் மீறுதடி. வா புது உலகையே நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம்.

நானது பெண்ணுள்ளமே பொன்னானது பெருமைக்கந்தை உருவானது அதை கொண்டாடும் நன்னாளிது. வெறும் கையில் முழம் போடக்கூடாதடி,

உள்ளபடி ஒன்றே ஒன்று உனது வழி எங்கே சொல்லு. ஆசை வளரும் மனதினிலே தேவை அதிகமடி. ஆடை குறையும் புதுமையிலே மோகங்கூடுமடி. வா அன்பு வழியை நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம். பாரதி கண்ட பெண்ணிடம் நல்ல பண்பையும் பாரடி. பணிவுடன் நெஞ்சில் கனிவுடன் வாழ சொன்னதை கேளடி. பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது, பி சுஷீலா எல்லாரீஸ்வரி இணைந்து பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக நான் வழங்கியதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களையும் உங்களுக்காக நான் வழங்க காத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரெண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.
2: Love is torture. Words can just explode.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்.
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்ன நம்பாதா?

0: உன்னை ஏமாற்றும்
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற பெண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல்.

0: இசைக்கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இதோ பாடல்.
2: இல்லை

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்று கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமை உன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசை குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது. இதோ பாடல் காட்டிலையில்.

0: கலங்கரைக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில் லெஹான் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம் குரலில் கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால் கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடைபெறுவது
0: உங்கள் அன்பின் ஜலீனாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் கலையகத்தில் நலமாக இருக்கின்றோம். நீங்களே நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். பழமை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனதிற்கு இதமான இந்த காலை வேளையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். மனதிற்கு இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கி தர வருகின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள். சுகமான ராகங்களாக ஒருவரையில் பாடல்கள் எப்படி எப்படி தேடப்படுகின்றது என்பதை உங்களுக்கு வழமை போன்று நான் சொல்லியிருந்தது தான். எனவே அதை மீண்டும் மீண்டும் சொல்ல இல்லை. இருந்தாலும் ஒரு பாடலுக்கு பின்பு அதில் ஒளிந்திருக்கும் வரிகளை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து வெளியில் எடுத்து வந்து அந்த வரியினூடாக முதல் வரியில் அந்த பாடல் ஆரம்பமாகும். அதுதான் ஒரு வரியில் இரு பாடல்கள். இன்று முதலாவது பாடலாக காட்டலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு பாடல். இதை எங்கிட்டு பாருங்கள். இதற்கு பின்பு என்ன பாடலின் வரி ஒளிந்திருக்கின்றது என்பதை நீங்களே கண்டுபிடித்து சொல்லுங்கள்.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். ITR லண்டன் கலையகத்திலிருந்து இந்த காலவேளி இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒரு வரியின் இரு பாடல்கள் சுகராகங்களாக ITR லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காற்றிலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள், இதமான காலை பொழுதை இதமாக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களுடன். நிச்சயமாக இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்றிருக்கின்ற, அதுக்கும் அதிகாலை வேளையில் கேட்கும்போது இன்னும் ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் பாடல்களாக இருக்கின்றபடியினால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவரையில் இரு பாடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டிலையில் காலை வேளை கலகலப்பாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் ITR லண்டன் கலைக்களத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ITR லண்டன் கலைக்களத்திலிருந்து ஒருவரையில் இரு பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். இந்த பாடல் கேட்பதன் மூலமாக நீங்கள் எங்கு எல்லாம் சென்று வர போகிறீர்கள், அப்படியான ஒரு பாடல் தான், நிச்சயமாக சென்று வருவீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதோ பாடல் காற்றலையில்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான இரண்டு பாடல்கள் வரிசையாக ஒரு வரியில் இரு பாடல் சுகமான ராகங்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக கேட்ட இரண்டு பாடல்களும் உங்களை நிச்சயமாக தாயகம் அழைத்து சென்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் தாயகத்தின் உணர்வோடு ஒவ்வொரு ஊரையும் சுற்றி பார்த்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த டகாசமாக ஒரு வரியில் இரு பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான், உங்கள் கரண்.

ஆறடி உள்ளே இப்ப புக்கி போட்டு எரடி உள்ளே நல்ல வண்டி பாரடி உள்ள புக்கி போட்டு எரடி உள்ள

0: காற்றலையில் அளித்தோய்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் மனத்துக்கிதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கி கொண்டிருந்த காற்றலையில் ஒருவரையின் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான ஐடிஆர் மற்றும் யுகம்பாலனின் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அதிபருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடுபடுகின்றேன். மேலும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு உறவுகளை நீங்கள் கேட்டு ரசித்து மகளப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கி கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். உறவுகளே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நன்றி கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதாவது எங்களுடைய பேரன் சுவாரேஷ் கிருஷ்ணா அவருடைய பிறந்த நாளையொட்டி நேற்று முன்தினம் வானொலியில் பிறந்தநாள் வாழ்த்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. ஆகவே இதற்கு முற்றுமுழுதாக அடிப்படை காரணகர்த்தாவாக இருந்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் பூமணி அம்மா அறக்கட்டளை நிர்வாகி திரு விசு செல்வராஜா அவர்களுக்கு மனம் நிறைந்த இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலேயே அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை இலங்கை கலையகத்தில் இருந்து அற்புதமாக தொகுத்து வழங்கிய அந்த சகோதரிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, சுவாரேஷ் கிருஷ்ணாவின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, சினிமா உலகில், இசை உலகில் இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக கலை உலகில் தொடர்ச்சியாக பலரும் மறைந்து கொண்டு போகின்றார்கள். சாதனைகளை படைத்துவிட்டு மறைந்து கொண்டு போகின்றார்கள். நடிகை ஜமுனா மறைந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இசைக்குயில் வாணி ஜெயராம் அவர்கள் அதைத் தொடர்ந்து மறைந்தார். டி பி கஜேந்திரன் இயக்குனர் நடிகர் அவர் மறைந்தார். மாபெரும் இயக்குனரான கே விஸ்வநாத் மறைந்தார். என்ன செய்வது, பிறந்தால் இறப்பு நிச்சயம். அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் விதி விளையாடும் பொழுது உரிய நேரத்தில் இறப்பு நிகழ்ந்து விடுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்காக நான் தரும் முதல் பாடல் பிரபல பாடகி வாணி ஜெயராம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இருக்கப் போகின்றது. இந்த பாடலை பற்றி ஒரு தடவை அவர் கூறியிருந்தார். இந்த பாடலை நான் சகோதரர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடியிருந்தேன். அதுவும் திரைப்படமோ, புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த திரைப்படம் வெளிவரவில்லை, பாடலும் ஒலிக்காமலே போய்விட்டது. ஆனால் இந்த பாடல் கொண்டு இசை தட்டி இருக்கின்றது. அருமையான ஒரு பாடல் இப்பொழுது உங்களுக்கு வழங்கத்தானே போகின்றேன். எம்ஜிஆர் நடிப்பில் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தையும், அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆரை வைத்து இயக்க ஆரம்பித்தார். மீனவ நண்பன் திரைப்படம் படப்பிடிப்பு அனைத்தும் முற்றுமுழுதாக முடிவடைந்து அந்த திரைப்படம் திரையிடப்பட்டு 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. ஆனால் அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படம் படப்பிடிப்பு முழுதாக நடைபெற்று முடியவில்லை. அதற்கிடையில் எம்ஜிஆரும் முதலமைச்சர் ஆகிவிட்டார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அந்த திரைப்படம் அப்படியே நின்றுவிட்டது. இருந்தும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எடுக்கப்பட்ட காட்சிகளை பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய அவசர போலீஸ் என்ற திரைப்படத்துடன் இணைத்துக் கொண்டார். இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் பாடலை அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா நடித்த திரைப்படம்தான். எம்ஜிஆரின் தங்கியாக நடித்தவர் சங்கீதா என்ற நடிகை. அவர் 70களின் பிற்பகுதிகளில் பிரபல நாயகியாக வலம் வந்தவர். எம்ஜிஆர் லதாவுடன் எம்ஜிஆருக்கு தங்கியாக சங்கீதா நடித்திருந்தார். மேலும் பண்டரிபாய், எம் என் நம்பியார் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்தார்கள். பாடலை யாத்தவர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் முத்துலிங்கம். முத்துலிங்கம் அவர்களுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய இறுதிக்கால திரைப்படங்களில் பாடல் புனையக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் வழங்கியிருந்தார். அதில் இந்த பாடலும் ஒன்று. ஜேஆர் மூவிஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்தார்கள். அதாவது நான் கூறுவது எடுக்கப்பட்ட காட்சிகள் வரையில். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இயக்குனர் ஏற்கனவே கூறியது போல ஸ்ரீதர். எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் வாணி ஜீராம் பாடிய அந்த பாடல் அவரின் ஆசையை இப்பொழுது நாம் நிறைவேற்றலாம் ஆத்மசாந்திக்காக. அதுவும் எஸ் பி பி வாணி ஜீராம் பாடிய காதல் பாடல்கள் எல்லா தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடல்களாக அமைந்து கொண்டன. இப்ப சில பாடகியர் பாடகர்கள் இவர்களை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது பழையவர்களுக்குத்தான் வயதானவர்களுக்குத்தான் பிடிக்கும் என்று எல்லாம் நாம் நினைப்பதுண்டு. ஆனால் வாணி ஜெயராமை பொறுத்தவரையில், எஸ் பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரையில் பழையவர்களுக்கும் பிடிக்கும், புதிய தலைமுறையினருக்கும் பிடிக்கும். ஏனென்றால் அவர்கள் திரையுலகில் நுழைந்த காலகட்டம் அப்படி, பழைய காலகட்டம் அல்ல. ஆகவே அனைவருக்கும் மற்றது தொடர்ச்சியாக பல்லாண்டுகள் பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஓரிரு வருடங்கள் பாடி அவர்களுடைய சகாப்தம் முடிந்தது என்று கூற முடியாது. அண்ணா நீ என் தெய்வம் வெளிவராத திரைப்படம். அதில் எஸ்பிபி வாணிஜியராம், வாணிஜியராமுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த பாடல். ஏன் எஸ்பிபிக்கும் அஞ்சலியாக இருக்கட்டுமே. கவிஞர் முத்தலிங்கம் எழுதிய பாடல். கவிஞர் முத்தலிங்கம் முதன் முதலில் பாடல் எழுதிய திரைப்படம். ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கின்றேன், 1973 வெளியான பொண்ணுக்கு தங்க மனசு. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் அந்த பாடல். திரைப்படம் வெளியாகியிருந்தால் இந்த பாடல் காட்சி நிச்சயமாக எம்ஜிஆருக்கும் லதாவிற்கும் தான் அமைந்திருக்கும். பாடலை கேட்கலாமா?
2: உன்னை தேடி வந்தாள் தமிழ் மகாராணி, உந்தன் ஆசையை தூண்டிடும் இளமேனி.

காதல் தலைவா கவிதை மன்னா பூ உண்டு தேனுண்டு கேள்விகள் என்ன ஆசை விழிகள் சுழலும் வண்ணம் ஆரம்பமாகட்டும் நாடகம் மெல்ல

ஒலித்த பாடல் காலம் சென்ற பிரபல பாடகி வாணி ஜெயராம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முகமாக இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியதன் மூலம் அவருடைய பேராசையை நிறைவேற்றிய ஒரு ஆனந்தமும் ஏற்படுகின்றது அவருடைய ஆத்மசாந்திக்காக. வெளிவராத எம்ஜிஆரின் திரைப்படமான அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. 78 இதன் படப்பிடிப்பு நடைபெற்றது. கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடுத்த பாடல் அண்மையில் மறைந்த நடிகை ஜமுனா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக. தெலுங்கு நடிகையான ஜமுனா தமிழில் பணம் படுத்தும் பாடு என்ற திரைப்படத்தில் 1954 இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். அவர் நடித்த திரைப்படங்களை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1955 விஜயா புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான மிஸ்ஸி அம்மா. ஜெமினி கணேசன், சாவித்ரி, யமுனா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் பாடல்களையும் திரைப்படத்தின் வசனங்களையும் எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். அவர் பிரபல ஒரு பாடலாசிரியர், பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர். இந்த திரைப்படமும் அதில் ஒன்று. எஸ் ராஜேஸ்வர ராவ் தெலுங்கு இசையமைப்பாளர் இசையமைத்த திரைப்படம் மிஸ்ஸி அம்மா. பிரபல ஜாம்பவான் எல்வி பிரசாத் தான் திரைப்படத்தின் இயக்குனர். மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் இந்த திரைப்படம் 1955. இது AM ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். இந்த காட்சியில் ஜெமினி கணேசனும் ஜமுனாவும். ஆமா, தெலுங்கில் தமிழில் மிஸ்யம்மா என்ற பெயரில் வெளியானது, தமிழில் மிஸ் அம்மா என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஜெமினி கணேசன் தமிழில் ஏற்ற வேடத்தை NT ராமராவ் ஏற்று நடிக்க, தமிழில் KA தங்கவேலு ஏற்று நடித்த வேடத்தை தெலுங்கில் ஏ நாகேஸ்வர ராவ் ஏற்று நடிக்க, சாவித்ரியும் ஜமுனாவும் தமிழில் எந்தெந்த வேடங்களை ஏற்றார்களோ அதே பாத்திரங்களை தெலுங்கு மொழியிலும் ஏற்று நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் மிஸ் மேரி என்ற பெயரில் இந்த திரைப்படம் வெளியான பொழுது ஜெமினி கணேசன் தன்னுடைய பாத்திரத்தை ஏற்று நடிக்க, சாவித்ரியின் வேடத்தில் மீனா குமாரி நடிக்க, KA தங்கவேலு ஏற்ற வேடத்தை பாடகரும் நடிகருமான கிஷோர் குமார் ஏற்று நடிக்க, யமுனா ஹிந்தி மொழியிலும் தன்னுடைய பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஹேமந்த் குமார் என்று சொல்லப்படும். ஆனால் ஹிந்தி திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் விஜயா புரொடக்ஷன்ஸ் அல்ல, AVM புரொடக்ஷன்ஸ். தெலுங்கு தமிழ் மொழி திரைப்படங்களை விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருந்தார்கள். 3 மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் எல்வி பிரசாத் அவர்களே. ஜெமினி கணேசன் பாட ஜமுனா நடனமாடும் காட்சி இது. மிஸ்ஸி அம்மா திரைப்படத்தில் 1955 தஞ்சை ராமையா தாஸ் எழுதிய பாடல், எஸ் ராஜேஸ்வர ராவ் மியூசிக். இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1955 விஜய புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான மிஸ் எம்மா. ஏஎம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய அந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் ஜமுனாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். பாடலை ஆத்தவர் தஞ்சை ராமையா தாஸ், பாடலின் இசையமைப்பாளர் எஸ் ராஜேஸ்வர ராவ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அற்புதமான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடலும் ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. 1958 எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் அவரே தயாரிப்பாளராக இருந்து கதாநாயகனாக இரட்டை வேடமேற்று திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். திரைப்படத்தின் பெயர் நாடோடி மன்னன். திரைப்படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளை, பின்பாதி கேவா கலரில் படம் பிடிக்கப்பட்டது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் பிரபல இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு மற்றும் என் எஸ் பாலகிருஷ்ணன். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் ஏற்று நடிக்க ஒரு கதாநாயகியாக பி பானுமதி நடித்திருந்தார், இன்னொரு கதாநாயகியாக எம் என் ராஜம் நடித்திருந்தார், மூன்றாவது நாயகியாக பி சரோஜாதேவியும் நடித்திருந்தார். ஆரம்பத்தில் பி பானுமதி இந்த திரைப்படத்தில் பல காட்சிகளில் நடித்திருந்தார். பின்பு எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து மோதலால், கருத்து வேறுபாட்டால் அவர் விலகிக்கொள்ள பி பானுமதியை அந்த திரைப்படத்தில், அதாவது சாகடிப்பது போல அந்த அவரை அந்த காட்சியை அமைத்துக் கொண்டு பின்பாதியில் பி சரோஜாதேவி அறிமுகமாவார். சரோஜாதேவி ஆரம்பமாகும் காட்சியிலிருந்து திரைப்படம் கேவா கலரில் நகரும். எம்ஜிஆர் கூறியிருந்தார், அதாவது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அரசகதை திரைப்படம் இது. பல திரைப்படங்களின் அடாப்டேஷன் என்று சொல்லிக் கொள்ளலாம். பிரிசனர் ஆஃப் செந்தா மற்றும் If I Were King மற்றும் விவா சப்பட்டா கலரில் நகரும். எம்ஜிஆர் கூறியிருந்தார், அதாவது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அரசகதை திரைப்படம் இது. பல திரைப்படங்களின் அடாப்டேஷன் என்று சொல்லிக் கொள்ளலாம். பிரிசனர் ஆஃப் செந்தா மற்றும்

கூறியிருந்த திரைப்படம் வெற்றியடைந்தால் நான் மன்னன், வெற்றியடையாவிட்டால் நான் நாடோடி என்று நகைச்சுவையாக கூறியிருந்தார் அந்த காலங்களில். இந்த பாடலில், அதாவது இந்த காட்சியை தண்ணீருக்கு அடியில் படம் பிடித்திருப்பார்கள், அருமையாக இருக்கும் அந்த காட்சி. எம்ஜிஆரும் சரோஜா தேவியும். ஆம், 23 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடிய இந்த திரைப்படம் பல தியேட்டர்களில் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது. தெலுங்கு, ஹிந்தி மொழிகளிலும் டப் செய்யப்பட்டது. எம்ஜிஆரின் மதுரை வீரன் திரைப்படம் 10 மில்லியன் வசூல். இது 11 மில்லியன் வசூல். இந்த திரைப்படத்தின் 100வது நாள் விழாவில் அறிஞர் அண்ணா பங்கு பற்றி எம்ஜிஆரை தனது இதயக்கனி என புகழ்ந்தார். அறிஞர் அண்ணாவின் இதயக்கனி ஆனார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இரட்டை வேடமேற்று நடித்த முதல் திரைப்படம் இது. இதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் இரட்டை வேடங்களை தாங்கி நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த வேளையில் பிரபல தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் அதிபர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் எம்ஜிஆருக்கு 50,000 கடன் கொடுத்து உதவினர். அதை மறவாது ஏவிஎம் தயாரித்த அன்பேவா திரைப்படத்தின் தயாரிப்பு வேளையில் ஏவி மெய்யப்பனுக்கு எம்ஜிஆர் பண உதவி செய்தார். நல்லது உறவுகளே, இந்த பாடலின் கவிஞர் பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் புனைந்திருந்தாலும் இந்த பாடலை எழுதியவர் உவமை கவிஞர் என்று சொல்லப்படும் சுரதா. சுரதா எழுதிய பாடல். பாடலை பாடும் குரல்கள் TM சவுந்தரராஜனும் ஜிக்கியும். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் 1958 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த திரைப்படம். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 58 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையிலும் கேவா கலரிலும் வெளியான நாடோடி மன்னன். டி எம் சவுந்தரராஜனும் ஜிக்கியும் இணைந்து பாடிய அந்த பாடலின் கவிஞர் உவமை கவிஞர் சுரதா, பாடலின் இசையமைப்பாளர்கள் எஸ் எம் சுப்பையா நாயுடு மற்றும் என் எஸ் பாலகிருஷ்ணன். இந்த திரைப்படம் பிரிசனர் ஆஃப் செந்தா மற்றும் இஃப் ஐ வேர் கிங் மற்றும் விவா சப்பாட்டா போன்ற திரைப்படங்களின் அடாப்டேஷன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல, இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 கருப்பு வெள்ளையில் வெளியான நான் பெற்ற செல்வம். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஜி வரலட்சுமி என்ற நடிகையும் இணைந்து நடித்திருந்தார்கள். பல வரலட்சுமியர், பல ஜானகிமர், இப்படியாக பலரும் பல ராமச்சந்திரன் இருந்திருக்கின்றார்கள். இவர் ஜி வரலட்சுமி. சிவாஜிக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, வாழ்விலே ஒரு நாள் திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருக்கின்றார். ஹரிச்சந்திரா என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து அதில் சந்திரமதியாக நடித்தார். சிவாஜி ஹரிச்சந்திரனாக நடித்திருந்தார். அந்த திரைப்படம் கால தாமதமாகித்தான் வெளியானது, 68 தான் வெளியானது, காலம் கடந்து. இப்படியாக இந்த மூன்று திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜி வரலட்சுமி. எஸ் வரலட்சுமி ஜோடியாக நடித்த திரைப்படம் இருக்கின்றது, வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவாஜிக்கு ஜோடியாக. பி ஆர் வரலட்சுமி என்ற ஒரு நடிகை இருக்கின்றார், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக பேபி வரலட்சுமி இருந்தார். இப்படி பலரும் இருந்திருக்கின்றார்கள். சிவாஜி ஜீவரலட்சுமியுடன் எம் என் நம்பியார், எம் என் ராஜம் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இசை மேதை ஜி ராமநாதன் ஐயர். இந்த பாடலுக்கு, அதாவது இந்த பாடலின் கவிஞர் காவன்னா முனா ஷெரீப். திரைப்படத்திற்கு கதை வசனம் மாத்திரம் எழுதியவர் ஏ பி நாகராஜன். உங்களுக்கு தெரியும், பின்னாட்களில் எத்தனையோ அருமையான பக்தி திரைப்படங்கள், குடும்ப கதை திரைப்படங்கள் அனைத்தையும் இயக்கியிருக்கின்றார் ஏ பி நாகராஜன். இந்த திரைப்படத்தை அவர் இயக்கவில்லை, கதை வசனம் மாத்திரம், டயலாக்ஸ் மாத்திரம் எழுதியிருந்தார். திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. காவன்னா முனா ஷெரீப் எழுதிய இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனும் ஜிக்கியும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். ஆம், இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான ஜி ராமநாதன் ஒரு பாடகர், பல திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். குறிப்பாக பொன்முடி திரைப்படம், 50 வெளியான பொன்முடி என்ற திரைப்படத்தில் அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார் ஜி ராமநாதன். ஒரு ஹார்மோனியம் பிளேயர். 1932 அதாவது பேசும் படம் 31 வெளியானது, முதல் இந்தியாவின் பேசும் படம் ஆலம் ஆரா, தமிழின் பேசும் படம் காளிதாஸ். ஆனால் தமிழின் முழுமையான முதல் பேசும் படம், தமிழ் பேசிய படம், முழுமையாக முற்றுமுழுதாக தமிழ் பேசிய திரைப்படம் காலபா. 1932 பொம்பேயில் எடுக்கப்பட்ட காலவ ரிஷி என்ற படத்தில் முதலில் இசைக்கருவி வாசிக்க தொடங்கிய ஜி ராமநாதன் 38 முழுமையான இசையமைப்பாளராக, அந்த காலத்து முதல் சூப்பர் ஸ்டாரான எம் கே தியாகராஜ பாகவதரின் சத்தியசீலன் என்ற படத்தில் பணியாற்றினார் முழுமையான இசையமைப்பாளராக. எத்தனையோ வெற்றி படங்களுக்கு இசையமைப்பாளராக பணியாற்றிய ஜி ராமநாதனின் இசையில் வெளியான இறுதி திரைப்படம் 64 டி எம் எஸ் அவர்கள்
அருணகிரிநாதராக தோன்றி நடித்த அருணகிரிநாதர். அதில் டி ஆர் பாப்பா அதாவது ஜி ராமநாதன் தான் இசையமைத்துக் கொண்டிருந்தார். பாதி திரைப்படத்தில் ஜி ராமநாதன் இறந்து விட்டார். ஆகவே மிகுதி திரைப்படத்தை இசையமைப்பு பணியை மேற்கொண்டு முடித்தவர் டி ஆர் பாப்பா. அதனால் அருணகிரிநாதர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் ஜி ராமநாதன் மற்றும் டி ஆர் பாப்பா. இந்த திரைப்படம் நான் பெற்ற செல்வம் 1956 தைப்பொங்கல் வெளியீடானது. சிவாஜி ஏ பி நாகராஜன் கூட்டணியின் முதல் திரைப்படம் என்றால் இதுதான். இதன் பின்னர் தான் எத்தனையோ திரைப்படங்களை சிவாஜியை வைத்து இயக்கியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமுவும் சிவாஜியின் பல திரைப்படங்களை இயக்கியவர். நான் பெற்ற செல்வம், பாவை விளக்கு மறக்கவே முடியாது. அகிலன் எழுதிய கதை அல்லவா பாவை விளக்கு. அதை திரைப்படமாக எடுத்த பொழுது சிவாஜி நடித்தார், அதை இயக்கியவர் கே சோமு. சம்பூர்ண ராமாயணம், ராமாயண கதை இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம், சம்பூர்ண ராமாயணம் என்ற பெயரில் திரைப்படமானது. அதை இயக்கியவரும் அதில் சிவாஜி பரதன் வேடம் ஏற்று நடித்திருந்தார். என் டி ராமராவ் தான் ராமராக நடிக்க சீதையாக நடித்திருந்தார் பத்மினி. சிவாஜி பரதனாக நடித்திருந்தார். அது 1958 அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் கே சோமுதான். நல்லது. 1956 கருப்பு வெள்ளையில் வெளியான நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடிய ஒரு அருமையான கானம், ஜி ராமநாதன் இசையமைத்த இந்த பாடலின் கவிஞர் காவன்னா முனா ஷெரீப். பாடல் காட்சியில் சிவாஜியும் ஜி வரலட்சுமியும். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன், சரியா?

பூவாமரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே. பூவாமரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 கருப்பு வெள்ளையில் வெளியான நான் பெற்ற செல்வம். டி எம் சவுந்தரராஜனும் பி ஜிக்கியும் இணைந்து பாடிய அந்த பாடலின் கவிஞர் காவின்னாமுனா ஷெரீப், பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன், காட்சியில் சிவாஜி கணேசனும் ஜீவரலட்சுமியும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய்க்கு பின் தாரம். 1956 தேவர் பிலிம் சார்பில் இந்த திரைப்படத்தை கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். அதுவும் முதன் முதலில் தயாரித்தார் ஷாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர். இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் எம்ஜிஆரை வைத்து எத்தனையோ திரைப்படங்களை தயாரித்து 16 திரைப்படங்கள் மொத்தம் தேவரின் திரைப்படங்கள், எம்ஜிஆரை வைத்து அவர் எடுத்த திரைப்படங்கள், அதிகமான திரைப்படங்கள் வெற்றியை சந்தித்தன. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் பி பானுமதி. ஏஎம் ராஜாவும் பி பானுமதியும் இணைந்து பாடிய இந்த பாடல் ஒரு காதல் பிரிவு பாடல். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன், திரைப்படத்தின் இயக்குனர் தேவரின் தம்பியான எம் ஏ திருமுகம். இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் பி பானுமதியும். ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆர் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் 1936 அந்த திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானவர். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கேரர் வேடம் என்று சொல்லிக் கொள்ளலாம் அறிமுகமாகி, அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இவர் சிறிய பாத்திரங்களைத்தான் ஏற்று நடித்தார். அதே 36 இரு சகோதரர்கள், 38 தக்ஷயக்னம், 38 அதே 38 வீர ஜெகதீஷ், 39 மாயமச்சந்திரா. எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படத்தின் நாயகன் எம் கே ராதா, மாயமச்சந்திரா திரைப்படத்தின் நாயகனும் எம் கே ராதா தான். பிரகலாதா என்ற திரைப்படம் 39 எம்ஜிஆர் நடித்த இன்னொரு சிறிய வேடம் ஏற்று நடித்த திரைப்படம். வேதவதி அல்லது சீதா ஜனனம் 41 எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். அசோக் குமார், எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த திரைப்படம், அவருடைய ஜோடியாக மனைவியாக நடித்தார் டி வி குமுதினி. சிற்றன்னியாக நடித்தார் பி கண்ணாம்பா. எம் கே தியாகராஜ பாகவதரின் தந்தையாக நடித்தார், அதாவது அசோக் குமாராக நடித்தார் வி நாகையா. 41 அந்த திரைப்படம், அதிலே சிறிய பாத்திரம் ஏற்று நடித்திருந்தார். 42 தமிழறியும் பெருமாள், 43 தாசிப்பெண், 44 ஹரிச்சந்திரா திரைப்படம் அதே பெயரில் வெளியானது. பின்பு 68 சிவாஜி நடிப்பில் வெளியானது, ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா. இது 44 வெளியான ஹரிச்சந்திரா திரைப்படத்தில், அது பி யு சின்னப்பா நடித்த திரைப்படம் ஹரிச்சந்திரா, அதில் நடித்திருந்த சிறிய வேடத்தில். சாலி வாகனன் என்ற திரைப்படம் 45, அதிலே கதாநாயகன் வாள் சண்டையில் பிரபலமான ரஞ்சன், ரஞ்சனும் டி ஆர் ராஜகுமாரியும் ஜோடியாக நடித்த திரைப்படம், அதிலே எம்ஜிஆர் வில்ல சாலி வாகனன் திரைப்படத்தில் 45. இசைக்குயில் எம் எஸ் சுப்பலட்சுமியின் மீரா திரைப்படம் 45 வெளியானது, அதில் சிறிய வேடம். 46 ஸ்ரீமுருகன் என்ற ஒரு திரைப்படம், 46 ஸ்ரீமுருகன், அதிலே நடனம் ஆடியிருப்பார். அந்த திரைப்படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பாருங்கள். எடுத்து சிவன் சிவதாண்டவம் ஆடியிருப்பார் மாலதி என்ற நடிகையுடன், மாலதி கே மாலதி. பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர். எம்ஜிஆருடன் ஸ்ரீமுருகன் திரைப்படத்தில் இந்த சக்தியாக நடனம் ஆடியிருப்பார் மாலதி.
ராஜகுமாரி திரைப்படம். எம்ஜிஆர் முதன் முதலில் கதாநாயகனாக அறிமுகமான திரைப்படம் ராஜகுமாரி. அதிலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் கே மாலதி தான். அபிமன்யு அந்த திரைப்படம். அபிமன்யு திரைப்படத்தில் அர்ஜுனனாக நடித்திருப்பார். அபிமன்யுவின் தந்தையாக நீங்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒரு வயதான வாலிபரின் தந்தையாக எம்ஜிஆர் நடிப்பாரா என்று அந்த காலத்தில் நடித்த திரைப்படம் அபிமன்யு. அர்ஜுனனின் மகன் அர்ஜுனனாக நடித்தவர் எம்ஜிஆர். ஆம், ராஜமுக்தி எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த திரைப்படம் ராஜமுக்தி. எம் கே தியாகராஜ பாகவதர், வி என் ஜானகி, பி பானுமதி எல்லோரும் நடித்த திரைப்படம் 48. அதிலும் சிறிய வேடம் தான். பின்பு ராஜகுமாரி தான். ஆனால் ராஜகுமாரி 47 வெளிவந்தது. அதில் தான் முதன் முதலில் கதாநாயகன் ஆனார். நல்லது உறவுகளே, இந்த பாடலின் கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ். தாய்க்கு பின் தேரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஏஎம் ராஜாவும் பி பானுமதியும் எம்ஜிஆருக்காக பி ஏஎம் ராஜா பல திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார், உங்களுக்கு தெரியும். அதில் இதுவும் ஒரு திரைப்படம். ஜெனோவாவில் அதிகமான பாடல்களை பாடினார். குலேபகாவலி பாடியிருந்தார். இப்படியாக நான் சொல்லிக் கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். மகாதேவியில் அருமையான பாடலை பாடியிருந்தார் மற்றும் பல. தஞ்சை ராமையதாஸ் எழுதிய பாடல். கே வி மகாதேவன் இசையமைப்பாளர். ஏ எம் ராஜா, பி பானுமதி. தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் 56 வெளியான திரைப்படம் இது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 தேவர் பிலிம் சார்பில் கருப்பு வழியில் வெளியான தாய்க்கு பெண்டாரம் மாபெரும் வெற்றி திரைப்படமான இந்த பாடலின் இயக்குனர் தேவரின் தம்பியான எம் ஏ திருமுகம், ஏம் ராஜாவும் பி பானுமதியும் பாடிய இந்த பாடலின் கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம், அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் ஒரு நகைச்சுவை பாடல், அதுவும் காதல் பாடல் தான். ஆம், ஒரு டப்பாங்குத்து பாடல் என்று வைத்துக் கொள்ளலாமா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மரகதம், 1959 பட்சி ராஜா ஸ்டுடியோஸ் பெருமையுடன் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட சித்திரம் மரகதம். அடிப்படையில் இது டி எஸ் டி சாமி அவர்கள் எழுதிய கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவல். கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவலை அடிப்படையாக கொண்டது மரகதம். திரைப்படத்தை பட்சிராஜா ஸ்டுடியோ சார்பில் தயாரித்து இயக்கியவர் எஸ் எம் ஸ்ரீராமுலு நாயுடு, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த பாடலின் கவிஞர் கூனா மாவண்ணா பாலசுப்ரமணியம். திரைப்படத்தில் மரகதம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, வீணை வித்வான் எஸ் பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் அல்ல, வீணை வித்வான் எஸ் பாலச்சந்தர், எத்தனையோ த்ரில்லர் திரைப்பட கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள் பலவற்றையும் எடுப்பதில் வெல்ல ஆங்கில படங்களுக்கு நிகராக எடுத்துக்கொண்டே இருந்தார். அருமையான திரைப்படங்கள் பல திரைப்படங்களில் நடித்தும் இருக்கின்றார் வீணை பாலச்சந்தர். நன்றாக வீணை வாசிக்கக்கூடியவர், ஒரு இசையமைப்பாளர், பன்முக திறமைசாலி. சிவாஜி கணேசன், பத்மினி, வீணை பாலச்சந்தர், சந்தியா, ஜே பி சந்திரபாபு, லக்ஷ்மி ராஜம், டி எஸ் பாலையா, ஓ ஏ கே தேவர் மற்றும் பலரும் மரகதம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை பாடிய குரல்கள் ஜே பி சந்திரபாபுவும் கே ஜமுனா ராணியும். பாடல் காட்சியில் ஜே பி சந்திரபாபு மற்றும் லக்ஷ்மி ராஜம் என்ற நடிகை. ஆம், மரகதம் திரைப்படமும் ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம். இந்த திரைப்படத்திற்கு உரையாடல் எழுதியவர் கருணாநிதியின் மருமகனான முரசொலி மாறன். வர்த்தக ரீதியாக இந்த திரைப்படம் லாபத்தை தரவில்லை. மரகதம் திரைப்படம் வெளியான 1959 சிவாஜியின் நடிப்பில் பாகப்பிரிவினை, அவள் யார், வீரபாண்டிய கட்டபொம்மன், நான் சொல்லும் ரகசியம், தங்கப்பதுமை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. பாகப்பிரிவினையில் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. அவள் யார் திரைப்படம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள், பண்டரிபாய் நடித்திருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன், எஸ் வரலட்சுமி. நான் சொல்லும் ரகசியம் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் அஞ்சலி தேவி. தங்கப்பதுமையில் சிவாஜிக்கு ஜோடி நாட்டிய பேரொளி பத்மினி. நல்லது. மரகதம் திரைப்படத்தில் கூமா பாலசுப்ரமணியம் எழுதிய பாடல், இசையமைப்பு எஸ் எம் சுப்பையா நாயுடு, ஜே பி சந்திரபாபுவும் கே ஜமுனா ராணியும் பாடிய பாடல் இது. இப்பொழுது பாடலை தரலாமா?

குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது கண்ணாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளை கிட்ட ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே.

தானே பறிக்கை எண்ணாதே, நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்கை எண்ணாதே. போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி ராஜா, போதுமை போதுமை போதுமை போதுமை போதுமை தாஜா. குங்கும குங்கும குங்கும குங்கும குங்கும பூவே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பூராவே. ஜம்பர் பட்டம் தாவணி கட்டம் சல சல கையிலே, ஜம்பரி பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே. என் மனம் கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி, என் மனம் கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி. சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு பிரியமா, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு பிரியமா. நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா. போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி ராஜா, போதுமை போதுமை போதுமை போதுமை போதுமை தாஜா. செண்பக மொட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டு கணு.

தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது கண்ணாலே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 கருப்பு வெள்ளியில் வெளியான மரகதம். அடிப்படையில் TSD சாமி அவர்கள் எழுதிய கருங்குயில் குன்றத்து கொலை. கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவலை அடிப்படையாக கொண்டது மரகதம். பட்சு ராஜா ஸ்டூடியோஸ், அந்த காலங்களில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் பட்சு ராஜா ஸ்டூடியோஸ், உங்களுக்கு இன்னமும் MGR வைத்து அவர்கள் எடுத்து மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது, வர்த்தக ரீதியில் பெரும் லாபத்தை கொடுத்த திரைப்படம் எது தெரியுமா? மலைக்கள்ளன். 1954 பட்சுராஜா ஸ்டூடியோஸ் எடுத்து SM சுப்பையா நாயுடு இசையமைப்பாளர். இதே போல திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் SM ஸ்ரீராமுலு நாயுடு. MGRம் பானுமதியும் ஜோடியாக நடித்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது மலைக்கள்ளன். அந்த காலங்களில் 6 மொழிகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம் மலைக்கள்ளன். ஆம், சிவாஜியை வைத்து ஜோடியாக சரோஜா தேவி நடிக்க கல்யாணியின் கணவன் என்ற திரைப்படத்தை, அதுதான் இறுதி திரைப்படம். பட்சு ராஜா ஸ்டூடியோஸ் தயாரித்த இறுதி திரைப்படம் அதுதான் கல்யாணியின் கணவன். 1963 வெளியானது அந்த திரைப்படம். ஆம், மரகதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் JP சந்திரபாபு, கே ஜமுனாராணி. காட்சியில் சந்திரபாபுவும் லக்ஷ்மி ராஜம் என்ற நடிகையும். பாடலின் கவிஞர் குமா பாலசுப்ரமணியம். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக, இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00. பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ் பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை PB ஸ்ரீனிவாசன், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் MR ராதா, அதாவது MR ராதாவின் 2nd தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 1967 ஹிந்தியில்
அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். நேரே நாம் ஜோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான் ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம். மலையாளத்தில் 71ல் வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையே, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71ல் வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67ல் பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே சோபன் பாபு, விஜய் நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லா ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய் நிர்மலாவும். விஜய் நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய் நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய் நிர்மலா. சரி, பாடலை கேட்கலாம். சித்தி திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில் உ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசன், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சி தான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதே போல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி, காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடல் எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள், நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சஹஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சஹஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம் தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகி ஆத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம் தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு.

இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கி இருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்டநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா, நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல். Mmm.

ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா வா. ஆண்ட

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம் ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை. பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து

அதன் பின்னர்தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாசும் எல்.ஆர்.ஈஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே.ஆர். விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர்.ஈஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

வான்பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ எங்கேயோ பார்த்த முகம் எங்கேயோ பார்த்த முகம் நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, வி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டிஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையார், கவுண்டர், இப்படியாகத்தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டிஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டிஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன்தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா, மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டமில்லாத இசை, காதல் தேனாய்ப்பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

கொடுக்கவும் புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பரப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன.
நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல். முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன்,

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல் திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்தான்.

எங்கே அவன் நாடகம் பார்ப்பது எங்கே நடை மேடையிலே விழி எங்கே அவன் நாடகம் பார்ப்பது எங்கே அவன் நீராய் பிறந்திருந்தார்.

வெட்கம் அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடும் ஓசை.

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம் அவசரம் அப்ப

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. ஒரு தரம் அம்மம்மா ஒரு தரம் அவசரம் அப்ப

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65 சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75 வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPBயும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சிவி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர், பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். சி வி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர்

விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

இந்த சுகம் சொல்ல மொழியேது, இன்பரசம் போ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஊரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ

கண்ணே பிள்ளை ஒன்றை கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர். முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 1961 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 1945. லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 1961 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 1968 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிக நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏ வி எம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம்என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற, கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில், அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினைப்பு, இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

காலத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன் எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64. பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை யாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும். குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடிக் கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு உறவுகளை, நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். உறவுகளே, இன்றும் உங்களுக்காக காலத்தால் அழியாத கானங்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், நிறைந்த செய்திகளுடன் மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி வரப்பிரசாதம். முதல் பாடல் நினைக்கும் பொழுதே இனிக்கின்றது,
நினைத்தாலே இனிக்கும் கானம். அப்படியென்றால் பாடினால் நீங்கள் பாடி பாருங்கள், ஆனந்தம் ஊற்றெடுக்கும். அதுவும் ஆபூகி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல். அபூகி ராகம் என்றால் 76 மேளகர்த்தா ராகங்களில 22வது மேளகர்த்தா ராகம் கரகர பிரியா, அதனுடைய ஜன்னியம்தான் ஆபூகி. அதில் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் பஞ்சமம் மற்றும் நிஷாதம் இருக்காது. அப்படியான ஒரு ஸ்வரஸ்தானங்களை கொண்ட அழகான ஒரு ராகம் இது. ஆம், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆச்சரியப்படுவீர்கள் சொன்னால் மாலை இட்ட மங்கை, கவிஞர் கண்ணதாசனின் சொந்த திரைப்படம். அதாவது தன்னுடைய சொந்த செலவில் அவர் தயாரித்து தானே கதை வசனம் எழுதி தானே பாடல்கள் அனைத்தையும் எழுதி இந்த திரைப்படத்தை வெளியிட்டார். கருப்பு வெள்ளையில் உருவானது மாலையிட்ட மங்கை. அந்த காலத்தில் பார்த்தால் டி.ஆர். மகாலிங்கம், எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா அவர்கள் வரிசையில் டி.ஆர். மகாலிங்கம் ஆரம்ப காலங்களில் நடித்த திரைப்படங்கள் ஓஹோவென்று ஓடின. அதன் பின்னர் அவர் சொந்தமாக தன்னுடைய மகன் சுகுமார் பெயரில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் வாயிலாக பல திரைப்படங்களை தானே சொந்த செலவில் தயாரித்து அதிலே நாயகன் வேடம் பூண்டார். அதிகமான திரைப்படங்களை அவர் தயாரித்த அதிக திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் பாடகியும் நடிகையுமான எஸ். வரலட்சுமி. அந்த திரைப்படங்கள் அனைத்தும் தோல்வியை தழுவின. அவருடைய அந்த இமேஜ் குறைந்தே போய்விட்டது. ஆரம்ப காலத்தில் பார்த்தால் நந்தகுமார் படத்தில் அறிமுகமாகி அதன் பின்னர் நாம் இருவர் படம் எல்லாம் ஓஹோவென்று ஓடிய திரைப்படம், நாம் இருவர் வேதாள உலகம் என்று அந்த காலங்களில். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய குரலை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டும் என்று இல்லை. விட்டு கட்டையில் பாடக்கூடிய பாடகர் என்றால் இன்றளவும் டி.ஆர். மகாலிங்கம் தான், அவர் ஒருவர் தான். பாகவதர் கூட, எம்.கே. தியாகராஜ பாகவதர் கூட அந்த அளவிற்கு அந்த ரேஞ்சில் பாடமாட்டார். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இவரைத்தான் நாயகனாக ஒப்பந்தம் செய்தார். அப்பொழுது அவர் நொந்து போயிருந்த காலம். டி.ஆர். மகாலிங்கம், கண்ணதாசன் ஒரு மோட்டார் வண்டியை கூட பரிசாக கொடுத்தார் இந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கும் போது. திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. டி.ஆர். மகாலிங்கத்துக்கு ஜோடியராக திரையுலகின் அக்கா தங்கையான பண்டரிபாயையும் மைனாவதியையும் ஒப்பந்தம் செய்தார். இரண்டு நாயகியர் மற்றும் ராஜகோபால் மனோரமா இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். தொடர்ச்சியாக அவர் 1500 திரைப்படங்கள் வரையில் நடித்து சாதனை படைத்தார். பெண் சிவாஜி என பெயர் பெற்றார். நகைச்சுவை நடிகையாக ஆரம்பித்து குணச்சித்திர வேடங்களில் அசத்தியவர் பின்னாட்களில் மனோரமா. மனோரமா கதாநாயகியாக நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் 97வது தயாரிப்பான கொஞ்சம் குமரி, அதில் நாயகன் ஆர்.எஸ். மனோகர். அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை. அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கும் போதுதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம் காலமானார். ஆம், இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. திரைப்படத்தின் இயக்குனர் ஒளிப்பதிவாளரும்
இயக்குனருமான ஜி ஆர் நாதன். திரைப்படத்திற்கு வசனம் பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசனே. ராகம் ஆ போகி என குறிப்பிட்டேன். பாடலை பாடிய குரல்கள் டி ஆர் மகாலிங்கமும் ஏ பி கோமலாவும். இவருடைய ரேஞ்சுக்கு ஏ பி கோமலாவால் பெண் குரல்கள் பொதுவாக அவ்வளவு ரேஞ்சை தொடாது. ஆகவே அதற்கு ஏற்றாற்போல உதாரணமாக ஏ பி கோமலா கீழ்சா அதில் பாடுகிறார் என்றார். இவர் மேல்சாவில் பாடக்கூடிய அளவிற்கு அவருடைய குரல் வளம், குரலின் தொனி, குரலின் தன்மை இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல பாட வைத்தார்கள் மெல்லிசை மன்னர்கள். இந்த பாடல் காட்சியில் டி ஆர் மகாலிங்கமும் பண்டரிபாயும். அடிப்படையில் பண்டரிபாய் ஒரு கன்னட நடிகை. வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் பின்னர் டி ஆர் மகாலிங்கத்திற்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. டி ஆர் மகாலிங்கத்திற்கு இந்த திரைப்படத்தால் மறுவாழ்வு கிடைத்தது எனலாம். சரி, இப்பொழுது அந்த அழகான காதல் பாடலை ஆபோகி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல். ஏற்கனவே கூறியிருந்தேன், ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் பஞ்சமம் நிஷாதம் இருக்காது.

ஏனில்லை என்றொருவர் அருகில் வந்தார். ஏனில்லை என்றொருவர் அருகில் வந்தார். முத்தம் எனக்கே என்றார் சொன்னார் தந்தார். பேசாமல் பேசுகின்றார், வண்ணம் பாடாமல் பாடுகின்றார்.

அந்த பாடல் 58ஆம் ஆண்டு கண்ணதாசன் ப்ரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. டி ஆர் மகாலிங்கத்துடன் அந்த பாடிய பெண் குரல் ஏ பி கோமலா. ஆபோகி ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த பாடல் அது. காட்சியில் டி ஆர் மகாலிங்கம், கண்டறிபாய். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. மறக்க முடியுமா தரும் அடுத்த பாடல் அந்த காலத்து குத்துப்பாடல், குத்தாட்டம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வண்ணக்கிளி. 59ஆம் ஆண்டு மாடர்ன் தியேட்டர் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியானது வண்ணக்கிளி. திரைப்படத்தை தயாரித்தவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம். திரைப்படத்தை இயக்கியவர் அவர் அல்ல, அவர் இயக்கக்கூடியவர். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் டி ஆர் ரகுநாத். வண்ணக்கிளி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன். ஆனா மர்தகாசி எழுதிய இந்த குத்தாட்ட பாடலை பாடிய குரல்கள் என் எஸ் கிருஷ்ணன் அல்ல, எஸ் சி கிருஷ்ணனும் பி சுஷீலாவும் குழுவினருடன். வண்ணக்கிளி திரைப்படத்தில் ஆர் எஸ் மனோகர், பி எஸ் சரோஜா, பிரேம் நஷீர், மைனாவதி, கள்ளப்பாட் நடராஜன், எம் சரோஜா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கள்ளப்பாட் ராஜபாட் இப்படி இருக்கின்றது. நாடக துறையிலே பிரதான பாத்திரமேற்று நடிப்பவர் ராஜபாட், வில்லன் வேஷங்களை போடுபவர் கள்ளப்பாட். அது அந்த நாடக துறையில் இருக்கக்கூடிய சொற்பிரயோகம். எம் சரோஜா இந்த பாடலில் நடனம் ஆடியிருப்பார். கள்ளப்பாட் நடராஜன் அழகாக நடனம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான நடன கலைஞர். எம் சரோஜா கே ஏ தங்கவேலுவின் மனைவி. இந்த பாடல் காட்சியில் அவர் தான் நடனம் ஆடியிருப்பார், குழுவினரும் ஆடியிருப்பார்கள் கள்ளப்பாட் நடராஜனுடன். இது ஒரு வெற்றி திரைப்படம் தான் வண்ணக்கிளி. எஸ் சி கிருஷ்ணன் என்ற ஒரு பாடகர், அவர் நாடக பலது அந்த காலத்திலே மேடை ஏறுவதுண்டு. பல நாடகங்களில், ஏராளமான நாடகங்களில் பாடியிருக்கின்றார் பல பாடல்களை. சினிமாவிலும் குறிப்பிட்ட சில அருமையான பாடல்கள், ஏ எல் ராகவன், சீர்காழி கோவிந்தராஜன் இவர்கள் எல்லாம் நகைச்சுவை பாடல்கள் பாடக்கூடியவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள். அந்த வரிசையில் எஸ் சி கிருஷ்ணனும் நகைச்சுவை பாடல்கள் அருமையாக பாடுவார். சரி, வண்ணக்கிளி திரைப்படத்தில் அந்த காலத்து குத்தாட்ட பாடலை இப்பொழுது உங்களுக்காக தருகின்றேன் என்று கேட்ட பாடல் எஸ் சி கிருஷ்ணன், பி சுஷீலா குழுவினருடன். மர்தகாசியின் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பு. சித்தாட கட்டிக்கிட்டேன், சிங்காரம் பண்ணிக்கிட்டேன், மத்தாப்போ சுந்தரியொருத்தி மயிலாக வந்தாளாம். சித்தாட கட்டிக்கிட்டேன், சிங்காரம் பண்ணிக்கிட்டே, மத்தாப்பூ சுந்தரியொருத்தி

கட்டிக்கிட்டே சிங்காரம் பண்ணிக்கிட்டே மத்தாப்போ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். முத்தாத அரும்பெடுத்து முழு நீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாராம். முத்தாத அரும்பெடுத்து முழு நீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாராம். எத்தாக பேசி இளம் மனசை தொட்டானாம், எத்தாக பேசி இளம் மனதை தொட்டானாம். முத்தாத அரும்பெடுத்து முழு நீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானாம்.

அந்த கண்டாங்கி சேலை காரி கைகாரியாம், அந்த கண்டாங்கி சேலை காரி கைகாரியாம், அந்த கள்ளி அத்தானை கல்யாணம் பண்ணி கொண்டாளாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரியுறுத்தி மயிலாக வந்தாளாம்.

குணாகுங்க. அதை கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. முத்தாத அரம்பெடுத்து முழு நீள சரம் தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டாராம். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 மாடர்ன் தியேட்டர்ஸ் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றியடைந்த வண்ணக்கிளி. எஸ் சி கிருஷ்ணனும் பி சுஷீலாவும் குழுவினருடன் பாடிய அந்த பாடலின் கவிஞர் அனாமிருதகாசி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே வி மகாதேவன். மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ அந்த காலத்தில் சேலத்தில் இருந்தது. மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் மாடர்ன் தியேட்டர்ஸ், விஜயா புரொடக்ஷன்ஸ், ஜெமினி நிறுவனம் மறக்கவே முடியாத திரைப்படங்களை எல்லாம் தயாரித்த அதாவது சினிமா நிறுவனங்கள், தேவர் ஃபிலிம்ஸ், எப்படியானது ஒரு மாபெரும் தயாரிப்பு நிறுவனம் இவையெல்லாம். சிட்டாடல் மறக்கவே முடியாத ஒரு நிறுவனம், சிட்டாடல் நிறுவனம் ஜெய்சங்கரை அறிமுகப்படுத்திய ஒரு நிறுவனம், அதன் அதிபர் யோசப் தாலியத். அப்படி எத்தனையோ. சரி, வண்ணக்கிளியில் எஸ் ஏ கிருஷ்ணன் பி சுஷீலா குழுவினர் பாடிய அந்த பாடல் காட்சியில் கள்ளப்பாட் நடராஜனும் எம் சரோஜாவும் குழுவினருடன் ஆடியிருந்தார்கள். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். காலத்தால் அழியாத கானங்கள் பல, ஒலிக்க மறந்த பாடல்கள் பல, அனைத்தையும் உங்களுக்காக நிறைந்த செய்திகளுடன் அள்ளி வழங்கும் நிகழ்ச்சிதான் பழந்தமிழ் சினிமா பிரியர்களே உங்களுக்கான மறக்க முடியுமா நிகழ்ச்சி. இதோ எம்ஜிஆரின் இறுதிக்கால திரைப்படங்களில் ஒன்று. பெயரை நினைத்தால் அந்த பெயரிலேயே பணம் தெரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது. நவரத்னம் என்பது திரைப்படத்தின் பெயர். நவரத்ன கற்களை யோசித்து பாருங்கள், இப்படியான ஒரு விடயம். நவரத்ன கற்களை, நவரத்ன கற்கள் பதித்த மோதிரங்களை அணிந்தால் அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், நோய்கள் நீங்கும், நல்வாழ்வை பெறலாம் என்றெல்லாம் இருக்கின்றது, சாஸ்திரம் கூறுகின்றது, என் சோதிடம் கூறுகின்றது. மாணிக்கம், புஷ்பராகம், மரகதம், முத்து, கோமேதகம், வைரம், நீலம், பவளம், வைடூரியம் என இந்த திரைப்படத்தின் நாயகியரின் பெயர்கள். 9 நாயகியர். எம்ஜிஆர் அதிலே தங்கம் என்ற பெயரில் வருவார். அந்த தங்கத்தில் இந்த 9 நவரத்னங்களையும் பதித்தால் எப்படி இருக்கும்? 9 பெண்களும் சம்பந்தப்படுவார்கள் எம்ஜிஆருடன். இப்ப நவராத்திரியில் சாவித்ரியுடன் 9 மாறுபட்ட சிவாஜி அதிலே ஒவ்வொரு பாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பார். சிவாஜி 9 மாறுபட்ட பாத்திரங்கள் கொண்ட சிவாஜி சாவித்திரியை சந்திப்பார் ஒவ்வொரு கட்டங்களில், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில். அந்த மாதிரி ஏ பி நாகராஜன் எத்தனை அற்புதமான திரைப்படங்கள் சிவாஜியை வைத்து. சில திரைப்படங்கள் தோல்வியை தழுவியதால் மனம் உடைந்து நொந்து போயிருந்த காலம் ஏ பி நாகராஜன். அப்பொழுது எம்ஜிஆரை அணுகி தனக்கு ஒரு படம் நடித்து தர வேண்டும் என்று கேட்டபொழுது எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டார். எம்ஜிஆர் உதவும் நோக்கத்தில் அவருக்கு நடித்துக் கொடுத்த படம் இது. படம் 100 நாட்கள் ஓடவில்லை, தோல்வி என்றுதான் விமர்சனம் எழுதப்பட்டது. அந்த நேரத்தில் இது தோல்வியடைய ஏ பி நாகராஜனும் இறந்து விட்டார். ஆம்,
எம்ஜிஆர் டிமாண்ட் பண்ணாமல் நடித்த திரைப்படம். ஆம், சத்யா ஸ்டுடியோஸில் படப்பிடிப்பு நடைபெற்றது. படத்தில் ஹிந்தி பாடல் கூட உண்டு இருக்கின்றது. அதை எழுதியவர் பாலிவுட் லிரிசிஸ்ட் பி எல் சந்தோஷி. பாலிவுட் பாம்பே பட உலகம், ஹாலிவுட் அமெரிக்கா, இது பாலிவுட். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரின் திரைப்படமாக இருந்தாலும் இதில் டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலையும் பாடவில்லை என்பது சற்று வருத்தத்திற்குரிய விடயம்தான். ஆம், இதிலே 9 பாத்திரங்களை ஏற்று நடித்தார்கள் என்று கூறியிருந்தேன் அல்லவா. 9 நாயகியர், அவர்கள் யார் யார் என்றால், லதா, ஜெயசித்ரா, ஸ்ரீபிரியா, ஜெயா, சுபா, குமாரி பத்மினி, வை விஜயா, பி ஆர் வரலட்சுமி, ஜரீனா பஹாப் போன்றோர். எஸ் வரலட்சுமி எம்ஜிஆரின் தாயாக நடித்தார். எம் என் நம்பியார் எம்ஜிஆரின் தாய் மாமனாக நடித்தார். இந்த திரைப்படத்தில் ஏ வி எம் ராஜன், புஷ்பலதா, தேங்காய் சீனிவாசன், பி எஸ் வீரப்பா போன்றோரும் நடித்திருந்தார்கள். கே கண்ணன். எப்படியாக, ஏ வி எம் ராஜன் எம்ஜிஆருடன் 2 திரைப்படங்களில் தான் நடித்தார். ஒன்று எங்கள் தங்கம், இன்னொன்று நவரத்னம். இந்த பாடல் ஒரு குறவர் பாடல், வாலி எழுதிய பாடல். நவரத்னம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன். இந்த பாடலை பாடிய குரல்கள் கர்நாடக சங்கீத வித்வான் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவும் வாணி ஜெயராமும். கர்நாடக சங்கீதம் பாடும் இவரை ஒரு குறவர் பாடலை பாட வைத்தார்கள். அந்த காலங்களில் எல்லாம் பார்த்தால் ஊரிரவு திரைப்படத்தில் எம் எல் வசந்தகுமாரியை ஒரு குறவர் பாடல் பாட வைத்தார்கள். ஏவிஎம்மின் தயாரிப்பான ஓரிரவு திரைப்படத்தில் கர்நாடக சங்கீத பாடகியான எம் எல் வசந்தகுமாரி, ஸ்ரீவித்யாவின் அம்மா, அவரே குறவர் பாடலை பாட வைத்த பொழுது அவர் விமர்சனத்துக்கு உள்ளானர். விமர்சி கிருஷ்ணாவும் வாணி ஜெயராமும். கர்நாடக சங்கீதம் பாடும் இவரை ஒரு குறவர் பாடலை பாட வைத்தார்கள். அந்த காலங்களில் எல்லாம் பார்த்தால் ஊரிரவு திரைப்படத்தில் எம் எல் வசந்தகுமாரியை ஒரு குறவர் பாடல் பாட வைத்தார்கள். ஏவிஎம்மின் தயாரிப்பான ஓரிரவு திரைப்படத்தில் கர்நாடக சங்கீத பாடகியான எம் எல் வசந்தகுமார்

0: ബാലമുരളികൃഷ്ണാവും വാണി ജിയറാമും കാച്ചിയിൽ MGRും ലതാവും. കുന്നക്കുടി വൈദ്യനാഥൻ ഇസയമത്ത MGRின் ஒரே ஒரு திரைப்படம் இதுதான். ஏற்கனவே இவர் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற MGR தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்த திரைப்படத்திற்கு இசையமைக்க போகின்றார் என்று அந்த காலத்தில் செய்திகள் வெளியானது. ஆனால் அந்த செய்தி பொய்யாகிவிட்டது. MS விஸ்வநாதன் தான் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆனார். ஆமாம், சரி, நீங்கள் யோசிக்கலாம் என்ன பாடல் என்று. இந்த திரைப்படம் 77 வெளியான ஒரு வண்ண திரைப்படம் தான். நவரத்னம் திரைப்படம் வெளியான 77 MGRின் ஏனைய திரைப்படங்களாக மீனவ நண்பன் திரைப்படமும், அதிலே லதா நாயகி, இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படமும் வெளியாகின. இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்தில் நாயகியாக நடித்தவர் இதே கனியில் MGRுக்கு ஜோடியாக நடித்த ஹிந்தி நடிகையான ராதா சலூஜா. சரி, இப்பொழுது அந்த குறவர் பாடலை கேட்கலாமா? நவரத்னம் திரைப்படத்தில் வாலியின் பாடல், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணாவும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல்.
1: குருவிக்கார மச்சானே, யோ குருவிக்கார மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே, குருவிக்கார மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே, கோழி கூவும் வரையிலே கொண்டாட்டந்தாரையிலே, கோழி கூவும் வரையிலே கொண்டாட்டந்தாரையிலே, குருவிக்கார மச்சானே, யோ குருவிக்கார மச்சானே, நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே, குருவிக்காரன் பொஞ்சாதே, ஹேய் குருவிக்காரன் பொஞ்சாதே, நான் குறவன் தாண்டி உஞ்சாதி, ஊசி கண்ண சுத்தாதே உடம்பு பூரா குத்தாதே, ஊசி கண்ண சுத்தாதே என் உடம்பு பூரா குத்தாதே, குருவிக்காரன் பொஞ்சாதே, நான் குறவன் தாண்டி உஞ்சாதியே. திருடராட்டம் குடிசைக்குள்ளே போன போல நுழைஞ்ச நீ, திருடநாட்டம் குடிசைக்குள்ளே போன போல நுழைஞ்ச, புருஷநாட்டம் மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க நிறைஞ்சே, இப்போ புருஷநாட்டம்

சூடு பொறந்ததென்ன, சும்மா கிடந்த உடம்புக்குள்ளே சூடு பொறந்ததென்ன, இந்த செம்மாங்குயிலை சேர்த்து அணைச்சு சின்ன இடையை பின்ன, இந்த செம்மாங்குயிலை

காடா முன் சேர்த்து வச்சானிய என்னத்த

புரியும். காவி பல்ல காட்டி காட்டி காரியத்த சொல்லு, காவி பல்ல காட்டி காட்டி காரியத்த சொல்லு. உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு, உன் உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு.

இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1977 முழுநீள ஈஸ்மன் கலரில் வெளியான நவரத்தினம். எம்ஜிஆரின் திரைப்படம். பாடலை பாடிய குரல்கள் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் வாணி ஜெயராம். காட்சியில் எம்ஜிஆரும் லதாவும். ஒலித்த பாடலின் கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் வயலின் வித்வான் இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? காலத்தால் அழியாத கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் இன்றைய நிகழ்ச்சியையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லி, இது திரைப்படத்தின் பெயர். 1964 கருப்பு வெள்ளையில் வெளியான திரைப்படம் அல்லி. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் என்றால், இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடமேற்று கதாநாயகனாக நடித்த இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் அவருடைய மனைவி ஆர் விஜயகுமாரி, சௌகார் ஜானகி, ஏ வி எம் ராஜன், புஷ்பலதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அல்லி திரைப்படத்தில். ஒலிக்கப் போகும் பாடலை பாடும் குரல்கள் எஸ் பி பொன்னுச்சாமி மற்றும் கே ஜமுனாராணி. எஸ் பி பொன்னுச்சாமி மற்றும் கே ஜமுனாராணி. திரைசித்திலகம் கே வி மகாதேவன் இசையமைத்த இந்த பாடலின் கவிஞர் ஆலங்குடி சோமு. எஸ் எஸ் ராஜேந்திரன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் தங்கரத்தினம். இப்படியாக அவர் சில திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார். பாடியிருக்கின்றார் சில திரைப்படங்களில். எஸ் எஸ் ஆருக்கு ஜோடியாக அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் அவருடைய மனைவியான விஜயகுமாரி தான். தவிர கே ஆர் விஜயா, ஜெயலலிதா, லதா, அந்த காலங்களில் எல்லாம் தேவிகா நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சரோஜா தேவி, இவி சரோஜா, இப்படியாக பலரும் அந்த காலங்களில் நடித்திருக்கின்றார்கள். நடிக்கவில்லை என்றில்லை. கே ஆர் விஜயா எஸ் எஸ் ஆருக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் கை கொடுத்த தெய்வம். ஜெயலலிதா எஸ் எஸ் ஆருடன் இணைந்து நடித்த படம், அதில் விஜயகுமாரியும் நடித்திருந்தார். மணிமகுடம். தேவிகா நடித்திருக்கின்றார். வானம்பாடி மறக்கவே முடியாது. எஸ் எஸ் ஆரும் தேவிகாவும் நடித்த திரைப்படம் அது. ராஜசுலோச்சனா நடித்திருக்கின்றார். எம் என் ராஜம் நடித்திருக்கின்றார். லதா நடித்த திரைப்படம் இரட்டை மனிதன். சரி, இப்படியே கூறலாம். இந்த பாடலை எஸ் பி பொன்னுச்சாமியும் கே ஜமுனாராணியும் பாடியிருக்கின்றார்கள். பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவியான புஷ்பலதாவும். ஒலிக்க மறந்த பாடல் இது. அந்த காலங்களில் மிகவும் பிரபலம். அழகான ஒரு மெலடி. இந்த பாடலின் பெண் பாடகியான கே ஜமுனாராணி ஆந்திராவில் பிறந்தவர். 6000 பாடல்கள் வரையில் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், சிங்கள மொழிகளில் எல்லாம் பாடியவர். இவருடைய 7வது வயதில் தெலுங்கில் 1946 வெளியான தியாகையா என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் பாடினார். அந்த திரைப்படம் சித்தூர் வி நாகையா என்றொரு குணச்சித்திர நடிகர் அவர் தானே தயாரித்து இசையமைத்து நடித்த திரைப்படம். தமிழில் என்றால் வளையாபதி முத்துக்கிருஷ்ணன், சௌகார் ஜானகி நடித்த திரைப்படம். 50 காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி வெளியானது 1952. அதிலே மொடர்ன் தியேட்டர்ஸ், அது மொடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரைப்படம். இசையமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி. அதிலே பாடியிருந்தார் டிஎம்எஸ் உடன் இணைந்து 2 பாடல்கள். நல்லது. அல்லி திரைப்படம், அதில் இடம்பெற்ற பாடல் 1964 வெளியானது.